நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 5 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி செவ்வாய்க்கிழமை. மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: செல்வம் பெருகி கிடக்கும் காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து நிற்கும் காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். குறள் எண் 963, அதிகாரம் மானம்.
1: பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு.
0: செல்வம் பெருகி கிடக்கும் காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து நிற்கும் காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். குறள் எண் 963, அதிகாரம் மானம்.
2: குறளமுதம் கேட்டோம். நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு 101.4 FM ரெயின்போவில் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத் ஏக்தா நகரில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருது விழாவில் கலந்து கொண்டு விருது வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து

0: அஞ்சலாகும். இன்று மாலை 4 மணிக்கு 101.4 FM ரெயின்போவில். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவோம், பறவைகளின் திசை அறியும் திறன், எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 10 பகுதி, இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், நகர்வலத்தில் மழைக்கு முன் சீரமைப்பு, மழைக்கு பின் புதிய சாலைகள், பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை, நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 to 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை, டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார், ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். இந்த அலைவரிசையில் 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, தொடர்ந்து முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், பிற்பகல் 12:10 சங்கீத சாரல், வி ருக்மிணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மேலக்காவிரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில், அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள், 1:10 எண்ணுயிர் தோழி, வழக்கறிஞர் எஸ் ஆர் நிவ்யா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி, 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, ஷாகேந்திர விலாசத்தில் வேட்டை பயணம், உரை வழங்குகிறார் துணை பேராசிரியை டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 to 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, இரவு 7:00 திரைகானம், 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார், 7:25 பண்ணை செய்தி.
1: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: காலநூர் பொறுத்தவரையும் இனிஷியலாக நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழில் எந்த தொழிலும் நல்லது தான். ஸோ முடிஞ்சளவுக்கு சின்னதாக 300 to 300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
1: கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
3: காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கணும்.
1: ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இரவு 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம், படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி, 10:00 காற்றோடு கலந்திடவா. நூற்றி 101.4 FM ரெயின்போவில் 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், ஜப்பானில் நடைபெறும்

0: அதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அவ்வப்போதைய நிலவரம் காலை 9:30, 10:30, 11:30, பிற்பகல் 12:30, 1:30, 3:30, மாலை 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். 10:02 கெட் செட் கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே, 1 மணிக்கு திரைகானம், 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக இதய தினத்தை ஒட்டி இதய ஆரோக்கியம் குறித்து இதயநல மருத்துவர் டாக்டர் துர்காதேவி அவர்களுடன் நேர்முகம். மாலை 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள், 10:10 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, தொடர்ந்து ரெயின்போ ரீவைண்ட். காலை 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரேகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சித்திர சங்கீதம், 12:00 திரேகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், எஸ் பவனேத்ரா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். 2:30 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், மாலை 5:00 அரங்கிசை, மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 7:10 சிறுவர் சோலை, சமூக முன்னேற்றத்தின் முன்னோடி வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி, உரை வழங்குபவர் ஏ ஆர் சௌமித்ரன், சங்கீதம் சந்தோஷம், வேதாந்த் ஸ்ரீநாத் வழங்கும் மிருதங்க இசை, நீதிக்கதைகள் சொல்கிறார் வி சௌரிஷ், பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி, உரை வழங்குகிறார் ஆர் ஸ்ரீ யக்ஞ நாராயணன். எஃப்எம் கோல்டில் இன்று 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மன்தன், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், 11:00 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், பிற்பகல் 3:00 வர்ண ஜாலம், 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5:00 பூந்தென்றில், 6:00 பக்தி மாலை. எமது பல்வேறு அலைவரிசைகளில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள். எமது நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை நீனா ரகேல். Marking a new chapter in Indian cinema, President Draupadi Murmu will present the historic 72nd National Film Awards this evening at Ekta Nagar in Kevadia, Gujarat. Instituted in 1954, these awards represent India's highest cinematic honors, recognizing artistic and technical excellence across various categories, namely feature, non-feature, and writing on cinema. As part of a major policy initiative by the Ministry of Information and Broadcasting, the awards are being held outside the national capital. The ceremony at Ekta Nagar brings together cinematic talent from across the country, embodying the spirit of Ek Bharat, Shreshth Bharat. The president will also honor the veteran actor Anant Nag and Dada Saheb Phalke Award for 2024. A report from our correspondent.
2: The stage is set and lights are ready in the iconic Ekta Nagar as Kevadia prepares to host the historic 72nd National Film Awards for the first time. Renowned actors, acclaimed filmmakers and technicians from across the country have started arriving at the venue for this grand celebration of Indian cinema. The ceremony honors the outstanding cinematic achievements for the year 2024. Among the major

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அற்புதமா ஒரு உவமையை சொல்றாரு. வண்பார்க்கன் வற்றல் மறந்தளிர் தற்று. பாலை நிலத்துல ஏற்கனவே வற்றி போய் இறந்த மரம் தளிர்த்தா எப்படி தளிர்க்குமோ அதை போன்றதுதான் அன்பு இல்லாதவரது வாழ்க்கை. அப்ப வாழ்வில் சிந்தனை செய்து புவியை மேம்படுத்தும் ஒரு உயிரினமாக மனிதன் இருப்பதற்கு அன்புதான் அவனை தனித்துவமானவனாக மாற்றுது. அன்புனா என்ன அப்படின்றதுல இன்னும் நமக்கு புரிதல் இல்லாம இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரம் இலக்கியங்களில் அன்பு என்று பேசி சலித்து விட்டாலும் அதை புரிந்து கொண்ட ஒரு சமூகம் இன்னும் உருவாகலன்னு தான் நினைக்கிறேன். அன்புனா அப்சஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கழுத்தை நெரிப்பது போன்ற அன்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லது அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது குழந்தை வந்து என்னையே பாரு அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து குழந்தையை வளர்ப்பின் போது ஒரு 5 நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சாங்கன்னா அப்பதான் குழந்தை வந்து இல்லாத தேவைகளெல்லாம் அம்மாட்ட போய் சொல்லும். அதை போன்றதா அன்பு இல்லை. ஒரு சுய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வதா அன்பு அப்படி இல்லை. இது எதுவுமே இல்லை. செருக்கு இல்லாமல் இருப்பது தான் அன்பு. தன்னை இழப்பது தான் அன்பு. தன் கைகளால் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க நீட்டி தர்றதுக்கான ஒரு புரிதல் தான் அன்பு. திரும்பி வள்ளுவருக்கு தான் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் தான் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நட்புல கூட ஒரு குரல் இருக்கு.

இணையர் இவர் எமக்கு இன்னம் யான் என்று புனையினும் புள்ளென்னும் நட்பு. இவர் எனக்கு இப்பேற்பட்டவர், இவரும் நானா அப்படி அப்படின்லாம் நீங்க பாராட்டி புகழ்ந்து உங்க நட்பை சொல்லிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நட்பின் மதிப்பு குறையும் அப்படிங்கிறாரு. அப்ப பேச்சை குறைக்க வேண்டியது ஒரு அன்பின் புரிதல் தான் வந்து அன்பின் பாண்ட் அந்த இதை வந்து உறுதிப்படுத்துது. இது ஒரு புறம் யோசித்தால் ஒரு கேளிக்கையா தோணலாம், என்ன அப்படி எதுவுமே சொல்லாம எதுவுமே அன்பே காட்டாம வெளிப்படுத்திக்காம இருந்து எதுக்கு அந்த அன்பு, அப்படி ஒரு அன்பே தேவையில்லை அப்படின்னு

0: மீது செலுத்தும் அன்பு, தன் இணையரின் மீது செலுத்தும் அன்பு, எதற்குமே தடை இருக்கணும் அப்படின்ற பொருளை நான் சொல்ல, பொங்கி பொழியுங்கள், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் 90% அன்பு புரிதலால் ஆயிருக்கணும், 10% தான் அடைக்கும் தாளற்ற கொந்தளிப்பால் ஆயிருக்கணும். அப்போதான் அன்பு வந்து ஒரு வண்ணமயமான சோலை போல பூத்து குலுங்கும். சரி, அன்பில் ஒரு பகுதி வந்து கழுத்தை நெரிக்கும் அன்பாக இருக்குது, அது வந்து அன்பே அல்லன்னு சொல்லியாச்சு. இன்னொரு புறம் தன்னை இழக்கும் அன்பாகவும், அதே சமயத்தில் அன்பை பொழிந்து கொள்வதற்கும் அங்கே இடம் இருக்குது அப்படின்ற ஒரு அன்பை சொல்லிட்டேன். இப்போ இந்த அன்புக்கு நம்ம எப்படி சென்றடைவது, அதுக்கு சில படிநிலைகள் இருக்குது. அதுக்கு சில விஷயங்களை போக போக செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி செருக்கை கழட்டி விடணும். செருக்கு என்பது தலையில் இருக்கும் செருப்பு, அதை நீங்கள் வெளியிலே விட்டுறணும். எடுத்துக்காட்டா, அதுவும் எப்படிப்பட்ட செருக்கு அப்படின்னா, இரண்டு வகை இருக்குது. ஒன்று ஞானச்செருக்கு, அதை நீங்கள் விட்டுறணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று மடச்செருக்கு, ஞானம் இல்லாத வெறும் செருக்கு, அதை நீங்கள் வெளியே தான் விட்டே ஆகணும். அப்போ ஒரு அன்பு எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, காமத்துப்பாலில் ஒரு குரல் இருக்குது, வாழணும் இன்னும் செருக்கு. காதல்ங்கிறது சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்குங்கிறாரு, அது அன்புன்னு அவர் சொல்லலை. நீ உனக்கு செருக்கு இருக்கணும், சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்கு. அதை போல் நன்னயம் என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு, அந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோயா அப்படிங்கிறாரு. அவர் மொத்தமாக செருக்கை கழட்டி போட்டீங்கன்னா நீ டெட் பாடி, அது வேண்டாம். வாழணும் என்னும் செருக்கு, நன்னயம் என்னும் செருக்கு, அப்புறம் அள்ளி தருவது வள்ளியம் என்னும் செருக்குன்றாரு. நீ அன்பை வந்து அள்ளி தரணும், இந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோங்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் நீ வச்சுக்கணும், அது புரிதலோட சேர்ந்த அன்பாக எப்படி மாறும் அப்படின்றதும், எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் ஓரம் கட்டணும், அதாவது யான் எனது என்னும் செருக்கை தூக்கி போடுங்கிறாரு. முதல்ல நான் எனக்கு அப்படிங்கிறது மகா பாவம், அதுதான் பெரும் செருக்குங்கிறாரு, அதை முதல்ல தூக்கி போடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு இருவர் இடையிலோ இல்லை இரு குழுக்கள் இடையிலோ அன்புன்றது செருக்கற்றதாக பழக வேண்டும். முதல்ல இந்த பழக்கம் பழக பழகத்தான் அன்பு என்பது ஒரு சிற்றினம், சின்ன சின்ன மொழி இனம் வட்டாரம் போன்றதை கடந்து, தேசங்களை கடந்து, சிற்றினங்களை கடந்து, வள்ளலார் சொன்னதை போல, வள்ளுவர் சொன்னதை போல, ஒற்றை அன்பாக அது வந்து கலக்க முடியும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடல்

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 5ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்கப்படக்கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழை காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதமும் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். நெற்பயிரில் இலைமடக்கு புழுவின் தாக்கம் தென்படுகிறது. தாக்கத்தின் அறிகுறியாக இலைகள் நீலவாக்கில் மடிக்கப்பட்டிருக்கும். புழுக்கள் இலைகளின் பச்சை நிற திசுக்களை சுரண்டுவதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும். தீவிர தாக்குதலின் போது முழு நெல் வயலும் வெண்மையான நிறத்தில் காய்ந்தது போல் காட்சியளிக்கும். இதனை கட்டுப்படுத்த ஃபைப்ரினில் 80% WG, 20-25 கிலோ ஒரு ஏக்கருக்கு, அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 0.03% என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் புகையான் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் நீர்மட்டத்திற்கு மேலிருக்கும் பயிரின் அடிப்பகுதியில் இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர்பூச்சிகள் ஒட்டி கொண்டிருக்கும். தாக்கப்பட்ட பயிர்கள் முற்றிலும் காய்ந்து தீய்ந்த மாதிரி காட்சி.

0: கும். மேலும் பயிர்கள் சாய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த அதிக அளவில் தலைசத்து இடுவதை தவிர்க்க வேண்டும். ஏக்கருக்கு பைமெட்ரோசின் 120 கிராம் என்ற அளவில் ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரிய இலைக்கறுகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 400 மில்லி ஒரு ஏக்கருக்கு அல்லது காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைட் 600 கிராம் ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40 முதல் 75 நாட்களில் ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: காலநர் பொறுத்தவரையும் இனிஷியலாக நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழில் எந்த தொழில் நல்லது தான். ஸோ முடிஞ்சளவுக்கு சின்னதாக 300 to 300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
0: கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கணும்.
0: ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள். சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அது என்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி அதாவது வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆகும். இதன் மூலம் அதிக விளைச்சல் அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இருபரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முனைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காசோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ 6, என்கே 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கர்

0: ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம் அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு உரம் பூச்சிநோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஓட்டு மக்காசோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்களை பற்றி காண்போம். முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை 18 அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொள்ளைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஒரு உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாரத்தில் 5 நாட்கள் பணி மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில், செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெற்ற நிலையில், மேலும் வரும் 26ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தால் வங்கிப் பணிகளும் மக்களுக்கான சேவைகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. வங்கி பணியாளர்களின் பணிச்சூழல், வெளிப்படைத்தன்மை, அவர்களின் நலன் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் வங்கி சேவை அத்தியாவசியமானது என்றும், இச்சேவை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாதத்தில் 2ஆம் மற்றும் 4ஆம் சனிக்கிழமை பொதுத்துறை வங்கிகளுக்கு விடுமுறை என்று கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வருவதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற சனிக்கிழமைகளில் வங்கி சேவைகள் எளிதாக கிடைப்பது

0: மக்களுக்கு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், வங்கிகளின் தடையற்ற சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், தில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள தமிழக மாணவர்களின் கல்வி, நலன், கலாச்சார ஈடுபாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியதாக கூறியுள்ளார். நமது தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை மேலும் சிறப்பாக எடுத்துச் செல்ல மாணவர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். சுரங்கத்துறையின் பல்வேறு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்னையில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டவிரோத குவாரிகளை தடுப்பதற்கும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பதற்கும் வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் என்று அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள குத்தகை கோரும் விண்ணப்பங்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் புதிய குவாரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கை முழுமையாக அடையுமாறு அதிகாரிகளுக்கு திரு டி கே பிரபு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2013 முதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பருவகால பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து உரிய பணிப்பலன்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய நிர்வாகம் மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாலின் கொள்முதல் விலையை உயர்த்திவிட்டு அரசு முறையாக கொள்முதல் செய்யாததால் விற்பனை பாதிக்கப்படுகிறதா அல்லது தனியார் பால் விற்பனையை பெருக்குவதற்காக ஆவின் பால் விநியோகத்தை அரசு குறைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலை தொடர்ந்தால் கறவை மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள், ஆவின் பாலை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பத்தினர் பாதிப்படைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவையொட்டி 10 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பயனாளர்களின் இருப்பிட தரவு குறித்து தவறாக கையாண்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு அயர்லாந்து தரவு பாதுகாப்பு ஆணையம் 463 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதித்துள்ளது. மேற்குவங்க மாநில மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு 90 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கேரளத்தின் நிலம்பூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 உயிரிழந்தனர். கரூரில் ஜவுளி ஏற்றுமதியை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் 100 மேற்பட்டோர்

0: பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா மாற்றுத்திறனாளிகளிடம் குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சனோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதா ஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: மனித செயல்கள் தொழிற்சாலை மற்றும் இறந்து போன விலங்குகளின் படிவங்களை எரிப்பதால் காற்று மாசுபடுகிறது. கந்தகடை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை முதன்மை காரணமாக உள்ளன. மேலும் எரிப்பதால் உருவாகும் சாம்பல் காற்று மாசுபடுவதற்கு காரணமாக உள்ளது. காற்று மாசுபடுதலினால் வரும் விளைவுகள்: நீர்வாழ் உயிரினங்கள் அமில மழையினால் பாதிக்கப்பட்டு சுவாசிக்க வழியில்லாமல் இறக்கின்றன. சாம்பல் பரவுவதால் கண் எரிச்சல், தோல், மூக்கு மற்றும் தொண்டை நோய்கள் ஏற்படுகின்றன. புகைப்பிடிப்பதால் புற்றுநோய், ஆஸ்துமா, நுரையீரல் தன் செயல் இழுத்தல் போன்ற நோய்கள் பரவுகின்றன. கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபினுடன் கலந்து ஆக்சிஜன் எடுத்து செல்லுதலை தடுக்கிறது. காரியத்தின் அளவு மிக குறைவாக இருந்தாலே குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதால் தலைவலி, கண் எரிச்சல், கல்லீரல் நோய்கள், தொண்டை நோய்கள் ஏற்படுகின்றன. தூசு, புகை போன்றவை தாவரங்களின் மேல் படிவதால் ஒளிச்சேர்க்கை நடைபெற தடையாக உள்ளது. இதனை தவிர்க்க சாலையோரங்களில் பூங்காக்கள் மற்றும் வீடுகளில் மரக்கன்றுகள் வளர்க்க வேண்டும். கட்டிடங்களுக்கு இடையே இடைவெளி விட்டு அமைக்க வேண்டும். வாகனங்களின் எரிபொருளின் அளவு சரியான அளவில் இருக்குமாறு வைக்க வேண்டும். தொழிற்சாலைகள் குறைந்த அளவு நிலக்கரி மற்றும் எண்ணெய்களை உபயோகப்படுத்தி சூழலை காக்க உதவ வேண்டும். இதன் தொடர்ச்சியை நாளை அறிவோம்.
0: இடம்பெற்றது சூழல்.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: இனி தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் அதனை ஒட்டிய பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழக மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டோம். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 24.9 டிகிரி செல்சியஸ், பெய்துள்ள மழையின் அளவு 22.4 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.3 டிகிரி செல்சியஸ், பெய்துள்ள மழையின் அளவு 6.3 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 85%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 7 மணி.

0: புத்தம் புது காலை புலரும் வேளை இது. வெற்றியின் ரகசியம் அடக்கம். வெற்றியின் ரகசியம் அடக்கம் என்கிறார் சிசரோ. நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம். பறவைகளின் திசை அறியும் திறன் தகவல்கள் வழங்குகிறார் எஸ் சித்ரா அவர்கள்.
2: ஒவ்வொரு பறவையும் இயற்கையின் ஓர் அதிசயம். விஞ்ஞானிகளை பல ஆண்டுகளாக வியக்க வைக்கும் உயிரினங்களில் பறவைகளும் ஒன்றாகும். எந்த வரைபடமும் GPS-ம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்து மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பும் திறன் அவற்றிற்கு உள்ளது. பறவைகளின் பறக்கும் திறன் மனிதர்களையும் வியக்க வைத்தது. பறவையை கண்டார் விமானம் படைத்தார் என்பது போல பறவைகளின் சிறகடிப்பையும் பறக்கும் முறையையும் ஆராய்ந்த மனிதன் விமானத்தை உருவாக்கி வானில் பறக்கத் தொடங்கினான். இவ்வாறு பறவைகள் இயற்கையின் அழகை மட்டுமல்லாமல் மனிதனின் அறிவியல் முன்னேற்றத்திற்கும் உத்வேகமாக விளங்குகின்றன. பகல் நேரத்தில் சூரியனின் நிலையை வைத்து திசையை அறிந்து பறக்கின்றன. இரவு நேரத்தில் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை வழிகாட்டியாக பயன்படுத்துகின்றன. குறிப்பாக வடதிசையை சுட்டிக்காட்டும் நட்சத்திரங்கள் அவற்றுக்கு உதவுகின்றன. பூமியைச் சுற்றி ஒரு இயற்கையான காந்தப்புலம் உள்ளது. பல ஆய்வுகளின்படி சில பறவைகளின் உடலில் இந்த காந்தப்புலத்தை உணரும் திறன் உள்ளது. இதனால் பூமிக்கே ஒரு இயற்கை திசை காட்டி இருப்பதைப் போல் அவை தங்களின் திசையை

0: உணர்கின்றன. ஆறுகள், மலைகள், கடற்கரைகள், காடுகள் போன்ற நிலப்பரப்புகளையும் அவை நினைவில் வைத்து கொண்டு பயணம் செய்கின்றன. நீங்கள் வானத்தில் வி என்ற வடிவத்தில் பறவைகள் பறப்பதை பார்த்திருக்கலாம். இந்த வடிவத்தில் பறப்பதால் காற்றின் எதிர்ப்பு குறைகிறது. முன்னால் பறக்கும் பறவை காற்றை வெட்டிச் செல்லும். பின்னால் வரும் பறவைகள் குறைந்த சக்தியை செலவழிக்கின்றன. சிறிது நேரத்திற்கு ஒருமுறை முன்னணியில் இருக்கும் பறவை பின்னால் சென்று ஓய்வெடுக்கிறது. மற்றொரு பறவை முன்னால் வந்து வழி நடத்துகிறது. இது ஒற்றுமை, தலைமைத்துவம் மற்றும் குழு ஒத்துழைப்பு ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகளில் இருந்து பல பறவைகள் தமிழ்நாட்டிற்கு வருகின்றன. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், கோடியக்கரை, கூந்தன்குளம் போன்ற இடங்களில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் பறவைகளை நாம் காணலாம். இவை நமது மாநிலத்தின் உயிரின பன்முகத்தன்மைக்கு பெருமை சேர்க்கின்றன. பறவைகள் இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை விதைகளை பரப்புகின்றன, பூச்சிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன. சில தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்கைக்கும் உதவுகின்றன. ஒரு சிறிய பறவையின் மூளையில் இருக்கும் திசை உணரும் திறன் மனிதர்கள் உருவாக்கிய பல நவீன வழிகாட்டும் கருவிகளுக்கே சவால் விடுகிறது. பறவைகள் நமக்கு பல நல்ல பண்புகளை கற்றுத்தருகின்றன. இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிப்பது, குழுவாக செயல்படுவது, இயற்கையோடு இணைந்து வாழ்வது, சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது, உலகில் உள்ள பல பறவைகள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்கின்றன. சில பறவைகள் கடலை கடந்து பல நாட்கள் ஓய்வில்லாமல் பறக்கும் திறன் கொண்டவை. தமிழ்நாட்டின் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் பழமையான பறவைகள் சரணாலயங்களில் ஒன்றாகும். விஞ்ஞானிகள் பறவைகளின் பயணத்தை அறிய அவற்றின் கால்களில் சிறிய அடையாள வளையங்கள் மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்பு கருவிகளை பயன்படுத்துகின்றனர். பறவைகளின் வாழ்க்கையை பார்க்கும் போது இயற்கையின் அறிவும் ஒழுங்கும் நம்மை வியக்க வைக்கின்றன. சிறிய உயிரினங்களாக இருந்தாலும் அவற்றின் பயணம் நமக்கு தன்னம்பிக்கை, ஒற்றுமை, திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. எனவே பறவைகளையும் அவற்றின் வாழ்விடங்களையும் பாதுகாப்போம். மரங்களை வளர்ப்போம். நீர்நிலைகளை பாதுகாப்போம். இயற்கையை நேசிப்போம். திசையை தெரிந்த பறவை போல இலக்கை தெரிந்த மனிதன் வெற்றி காண்பான். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். பறவைகளின் திசை அறியும் திறன் தகவல்கள் வழங்கினார் எஸ். சித்ரா அவர்கள்.

0: எல்லாமே என் தங்கச்சி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். நேர்களே, 101.4 சென்னை வானொலியின் எஃப்எம் ரெயின்போவில் இன்று மாலை 4 மணிக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குஜராத் ஏக்தா நகரில் நடைபெறும் 72வது தேசிய திரைப்பட விருது விழாவில் கலந்து கொண்டு விருது வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
1: தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: நமக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். இந்த லட்சியத்தை அடையறதுக்கு முதல்ல முயற்சி தேவை, அடுத்தது பயிற்சி, அதாவது உழைப்பு, ஓயாத உழைப்பு. இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய பெரியவர்கள். ஏன்னா இந்த முயற்சியும் உழைப்பும் இருந்தாலும் அதோட சேர்த்து இன்னொரு ஒரு காரணியும் தேவை. அந்த காரணி என்ன காரணி? இப்போ நம்ம உணவுக்காக பயிர்களை விளைவிக்கிறோம். அப்படி விளைவிக்கும் பொழுது அதற்கு சரியான காலம் பார்த்து விதைக்க வேண்டும். அதனால தான் ஒரு பழமொழி வச்சிருக்கோம், ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு. அப்போ சரியான நேரத்தில் விதைக்கணும், நல்லா நீர் பாய்ச்சி இதை எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா சரியான நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு கரும்பு இருக்கு இல்லையா, அந்த கரும்பு நல்லா வளர்ந்துடுச்சு, அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை அறுவடை செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் கரும்பு பூ பூத்திவிடும். பூ பூத்தால் அதுக்கப்புறம் அந்த கரும்புக்குள்ளே சக்கை தான் இருக்குமே தவிர உண்மையான இனிமையான பொருட்கள் எதுவுமே கிடைக்காது. அதனால் எப்படி விதைக்கிறதுக்கு காலம் என்பது முக்கியமோ அதே போல் அறுவடைக்கும் காலம் என்பது முக்கியம். இன்னும் கூட எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்பா கிட்டேருந்து ஏதாவது வாங்கிக்கணும், ஏதோ ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா அப்பாவுடைய மனசு எப்படி இருக்குது, அப்பா இப்போ மகிழ்ச்சியாக இருக்காரா இல்லை ஏதோ ஒரு வெறுப்பில் இருக்காரா அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும் இல்லையா. அதைத்தான் காலம் அறிதல் அப்படின்னு சொல்கிறோம். நேரங்காலம் பார்த்து சரியான நேரத்தில் அதை சொன்னோன்னா தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் அமெரிக்காவில் இருந்த ஒரு செல்வந்தர், ஒரு வியாபாரி, அவருக்கு இரும்பு பொருட்களை வந்து வியாபாரம் செய்யக்கூடிய வேலை. அவர் பேர் ஆண்ட்ரூ கார்னேஜின். அப்போது அந்த காலகட்டங்களில் புதிதாக ஒரு உலோகம் தயாராகுது. அது என்ன? எஃகு, அதாவது ஸ்டீல்ன்றோம் இல்லையா அந்த எஃகு. அது தயாரான உடனே இவர் யோசிக்கிறாரு,

இனிமேல் வியாபாரம் அப்படின்றது இரும்பை விட எஃகுக்கானதாக தான் இருக்கும். அதனால் நம்ம எஃகுக்கான வியாபாரத்தை நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி போகிறார். அவருடைய நண்பர்கள் எல்லாரும், வேண்டாம், புதுசாக இருக்குது, எதில் கொண்டு போய் முடியுமோ தெரியல, இப்போவே நமக்கு நல்லபடியாக லாபம் வருது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தான் யோசிக்கிறாரு, இனிமேல் வரக்கூடிய காலம் இந்த உலோகத்துக்கான காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் தன்னுடைய வியாபாரத்தை மாத்துறார். பெரிய பணக்காரராக மாறி

0: வருஷத்துக்கான காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் தன்னுடைய வியாபாரத்தை மாத்துறார், பெரிய பணக்காரராக மாறுகின்றார்னு பார்க்குறோம். அதனால் நமக்கு முயற்சி இருக்குது, பயிற்சி இருக்குது, உழைப்பு இருக்குது, அதோடு சேர்ந்து அதற்கான காலத்தையும் நாம் தேர்வு செய்ய வேண்டும். இதுதான் ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழி. அப்படி பார்க்கும் பொழுது வள்ளுவ பேராசான் தான் நமக்கான ஒரு திருக்குறளை எழுதி தருகின்றார். என்ன அந்த திருக்குறள்? ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். அதனால் எந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டுமோ. சில பேர் தனக்கு ஒரு வியாபாரம் சரிப்படலை அப்படின்னு சொன்னால் ஒன்று சொல்லுவாங்க, உப்பு விற்கிற நேரத்தில் மழை வருது, மாவு விற்கிற நேரத்தில் காத்தடிக்குது, அதனால் என்னால் அந்த வேலையை சரியாக செய்ய முடியல, வெற்றிகரமாக நடத்த முடியல அப்படின்னு குறப்பட்டுப்பாங்க. அதனால் தான் வள்ளுவ பேராசான் சொல்கிறாரு, இந்த உலகமே உங்கள் கைக்கு வந்து சேரும், எப்போ அப்படின்னு கேட்டால் அதனுடைய காலம் பார்த்து நீங்கள் அந்த உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நம்ம போனோம் அப்படின்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா இந்த உலகத்தையே நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றாலும் நிச்சயமாக உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வாதத்தை வள்ளுவர் நமக்கு விதைக்கிறார்.
1: முதம் வழங்கினார் முனைவர் சி.ஆர். மஞ்சுளா அவர்கள்.

0: நேரம் 7:14:55. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுகளை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024 தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டியும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நெதர்லாந்து ஜெர்மனி நாடுகள் நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. அத்துடன் 14 மாநிலங்கள் 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை, குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உட்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு கூட்டு பணிக்குழு தலைவர்களின் தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் 2 நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அடுத்த தலைமுறையினரை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையிலான தொலைக்காட்சி விளம்பரங்களை அவர் இம்மாநாட்டில் வெளியிடவுள்ளார். அத்துடன் லக்னோ மற்றும் டேராடூனில் உள்ள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகங்களின் புதிய வளாகங்களுக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த 2 மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு

0: பணிக்குழு தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அரசுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்கவுள்ளனர். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள கனடாவுடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். கடந்த வாரம் மும்பையில் கனடா வர்த்தகத்துறை அமைச்சருடன் 4வது சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும், அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பேச்சுக்களை விரைவுபடுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின்போது பெயர்கள் விடுபட்டது குறித்து கோரிக்கை விடுத்தவர்களின் விண்ணப்பங்களை விரைவாக விசாரிப்பதற்காக தீர்ப்பாயங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தற்போது 19 தீர்ப்பாயங்கள் உள்ள நிலையில் அதனை 42 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின்போது தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள பூக்கொட்டுப்பாடம் மற்றும் TK காலனியில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. TK நகரில் பெரும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை மாநில முதலமைச்சர் திரு V.D. சதீசன் நேற்று பார்வையிட்டார். இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன் நோயல் பாரோவுடன் இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும் யுக்ரைன் மற்றும் வளைகுடா விவகாரங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈக்வடார் வெளியுறவு அமைச்சர் திரு ரோபர்ட்டோ குரியுடன் எரிசக்தி, மருந்து உற்பத்தி மற்றும் பணியாளர் பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் செழுமையான பழங்குடியின கலாச்சாரம் இயற்கை மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பாச பிணைப்பை போற்றும் கரம் திருவிழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்களுக்கு கரம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் எடுத்துரைத்தார். முரோபாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியினர் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 309 இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 197 இடங்களில் BJP-யும் 94 இடங்களில் காங்கிரஸும் வெற்றி பெற்றுள்ளன. 7 இடங்களில் சுயேட்சை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய லோக் தந்திரி கட்சி, ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சியை BJP கைப்பற்றியுள்ளது. பைகானிர் மாநகராட்சியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் நிறுவனங்கள், தரையிறங்கும் வசதிகள் அல்லது பயணச்சீட்டு விற்பனை போன்ற சேவைகளை அளிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா

0: ஒடிசா மாநிலங்கள் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, சத்தீஷ்கட், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதாஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சானு நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை மணி 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மதில 720 கிலோஹெர்ட்ஸில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் இனி
2: வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ரத்தம் உறையிறது வந்து பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அந்த ட்ரை ஃபீல் சானிட்டரி பேடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ ரத்தம் இழக்கிறாங்கன்னே அவங்களுக்கு ஒரு குவான்டிஃபிகேஷன் இருக்காது. ஆனால் பொதுவாக நீங்கள் காட்டன் ஃபீல் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ரத்தம் இழக்கிறோன்றதுக்கு ஓரளவுக்கு கண்காணிப்பு அவங்களுக்கு புரிதல் இருக்கும். நமக்கு லிக்விட் பிளட்டாக வந்துட்டுருக்குன்னு கிளாட் கிளாட்டாக வரும். அந்த ரத்த கட்டி கட்டியாக வரத தான் பிளட் கிளாட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கிளாட்டாக நீங்கள் இழக்கும்போது 80 ml மேலே ஒரு மாதவிடாயினப்போ நம்ம ரத்தம் இழந்தோன்னா அந்த ரத்த இழப்பை ஈடுகட்டுற பக்குவம் உடம்புக்கு இருக்காது. நார்மல் உணவு பழக்கத்தில் அவங்க எல்லாம் ரத்த சோகைக்கு பாதிப்புக்கு வருவாங்க. அப்படின்னா நீங்கள் ஹீமோக்ளோபின் டெஸ்டிங் பண்ணிங்கன்னா 12 g கீழே இருக்கும். ஸோ பிளட் கிளாட் இழப்புக்கும் எத்தனை நாட்கள் அவங்க இழக்கிறாங்கன்றதை வச்சும் ரத்த சோகைக்கும் க்ளோஸ் லிங்க் இருக்குது. ஸோ பிளட் கிளாட் அதிகமாக இழக்கிறது ரெண்டு காரணங்கள் இருக்கும். ஒன்று, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, அல்லது கர்ப்பப்பையில் கட்டி இருக்கோ, அல்லது கர்ப்பப்பை தன்மை அடினோமயோசிஸ்ன்ற கண்டிஷன்னால் மாறி போயிருக்கோ. அதை நாங்கள் கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணி அதை வைத்தியமாக இது பண்ணுவோம். கையோட ரத்த சோகை இப்போ 7 g, 8 g அப்படின் தான் இருக்குன்னா அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அதை நாம் கரெக்ட் பண்ணுவோம். அயன் ரிச் டயட், இரும்பு சத்து சார்ந்த உணவு பழக்கங்களை அதிகரிக்க சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அந்த பிளட் கலர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மாதவிடாயின்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டார்க் ரெட் கலராக இருக்கும், பட் ரொம்ப பிளாக்கிஷாக வருது, ரொம்ப ஒரு மாதிரி மரூனிஷாக வருது, அதோட ஃப்ளோ இல்லாமல் திட்டு திட்டாக வருது. திடீர்னு ஒரு 1 hour பேட் நனையுது, திருப்பி ஒரு 2-3 hours நனையிலன்னு சில பெண்கள் வந்து அழகாக அதை கவனிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, எனக்கு பேட்டர்ன் மாறி போயிடுச்சு. அந்த மாற்றம் அந்த பெண்ணால் மட்டும்தான் உணர முடியும். சில சமயம் பீரியட்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்குமே வெள்ளைப்படுதல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் சில பெண்கள் வந்து பீரியட்ஸை ஒட்டி உடலுறவு இருந்தாலோ, அல்லது அந்த டைமில் வயிட் டிஸ்சார்ஜோட கலர் மாறி போய் ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்குது, ஒரு மாதிரி எல்லோஷ் கலரில் இருக்குது, துர்நாற்றம் இருக்குது, நான் வயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாகி தயிர் மாதிரி திரித்து திரித்து வருது, அரிப்புத்தன்மை

0: நிறைய இருக்கு. அல்லது அந்த தினங்களில் உடலுறவு இருந்தால், உடலுறவு இருந்த பிறகு ஆணோட விந்து கலக்குது இல்லையா, அந்த டைமில் வந்து ஸ்மெல் ரொம்ப டிஸ்சார்ஜில் மோசமாக இருக்குன்னு சொன்னால் அது இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு கிருமி பாதிப்பில் அந்த வஜைனா பாதிக்கப்பட்டிருக்குன்னு உணர்ந்துட்டு அதுக்குன்னு உரிய அந்த இடத்த செக் பண்ணி அங்கே இருக்கிற டிஸ்சார்ஜை வந்து நாங்கள் லேபுக்கு அனுப்பி இதில் என்ன கிருமி இருக்குது, இது ஏதாவது பாக்டீரியாவா அல்லது இது ஏதாவது ஃபங்கஸ் சார்ந்ததா அப்படின்னு சொல்லி அதுக்கு உரிய வைத்தியம் கொடுத்தோன்னா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதை கவனிக்காமல் நம்ம அப்படியே விட்டோன்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆனது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் மூலம் பரவக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ சம்டைம்ஸ் அது சக்கரவியாதியை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு 35 வயசு சார்ந்தவங்களுக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, ஒரு காலேஜ் பொண்ணுக்கே அதை கவனிக்காமல் அடிவயிறு வலிக்குது, டிஸ்சார்ஜில் ஸ்மெல் இருக்குதுன்னு கவனிக்காமல் விட்டாங்கன்னா அது கர்ப்பப்பைக்குள்ளே பரவி டியூபுக்குள்ளே பரவி குழந்தையின்மை வரைக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சுகாதாரம் ரொம்ப முக்கியம்னு, நம்ம பாரம்பரியம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே அந்த டைமுக்கு ரொம்ப சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், இன்ஃபேக்ட் அந்த டைமில் ரெஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சில பழக்கங்கள் வந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாறிட்டோம். ஆஸ் மாடர்ன் உமன் என்ன பண்ணுறோம், சானிட்ரி பேட்ஸ் போட்டுக்கிறோம். அந்த டைமும் ரெஸ்ட்லலாம் இருக்கிறதுல, அந்த டைம்லேயும் நம்ம அது எட்டனாவது டேன்னு ஆக்டிவாக தான் இருக்கும். ஏன்னா காலங்கள் மாற மாற பெண்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்குது இந்த சமயத்தில் எப்படி நடந்துக்கிடணும்னு. ஸோ நிறைய தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல இருக்கிற கிருமிகளை நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம். சுத்தமாக வச்சுக்கிறது மிக மிக இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பேட் அப்படின்னா அது ஓரளவுக்கு ஒரு 60% 70% நனையுதுன்னா என்ன பண்ணணும், இட் இஸ் டைம் டு சேஞ்ச் அனதர் பேட் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் அதே பேடை காலையிலேருந்து நைட் வரைக்கும் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுடைய அந்த இடத்தெல்லாம் ரேஷ் கொடுக்கும். அந்த ரேஷ்னால் அவங்க கருப்பாக அந்த இடத்துல தோல் தன்மையை மாறி அரிப்பு கொடுத்து தோலியே உங்களுக்கு சராச்சு விட்டுரும். அந்த இடத்த பாதுகாக்கக்கூடிய பெல்விக் ஹைஜீன், அந்த இடத்த சுகாதாரம் எப்படின்னு பெண்களுக்கு ஸ்கூல் காலேஜ் டைம்ல இருந்தே புரிய வச்சோம்னா வராமல் தடுக்க முடியும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாகிட்டுது. கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க, உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிந்து பார்த்தார், எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது, ஆனால் முக்கியமான ஒரு 3 பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த 3 பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட 1 மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்றைக்கி ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய 2வது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு நதியை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆற்றை பார்த்தது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சுது, அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு, இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சி. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவுதான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.

0: இந்த போதனை அந்த நாய்கிட்டேருந்து எனக்கு கிடைச்சிது. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன். அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது. இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சிட்டுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போயிட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம் தான், அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுக்கிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் அந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம் யாருக்கிட்டேயும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுக்கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 7:35, 10:00.

0: புதுப்பாடகன் படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருந்த பாடல்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.

0: சேரன் பாண்டியன் படத்திற்காக ராஜ்குமார் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை கேட்டோம். புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
1: நகர்வலம்.
2: மழைக்காலத்தில் சாலைகள் பழுதுபார்க்கப்பட்டு மீண்டும் அமைக்கப்படுகின்றன.
3: பருவமழை காலத்தில் கனமழை, நீர்த்தேக்கம் மற்றும் முழுமையடையாத உள்கட்டமைப்பு திட்டங்கள் காரணமாக சென்னையின் சாலைகள் கணிசமாக மோசமடைகின்றன. தொடர் மழையின் காரணமாக பல சாலை பகுதிகள் குண்டும் குழியுமாகவும் சேதமடைந்தும் மோசமான நிலையில் காணப்படுகின்றன. இதனால் வாகன ஓட்டிகளும் இரண்டு சக்கர வாகன ஓட்டிகளும் சிரமத்துடன் பயணிக்க வேண்டியுள்ளது. பருவமழைக்கு முன்பு சாலைகளை மீண்டும் அமைக்கவும் சிறிய வெட்டுக்களை நிரப்பவும் மேற்பரப்புகளை சரி செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இருப்பினும் மோசமான அரைத்தல் மற்றும் தாமதமான பயன்பாட்டு பணிகள் காரணமாக மேற்பரப்புகள் சமமற்றதாகவும் பலவீனமாகவும் முதல் கனமழையிலேயே உடைந்துவிடும் அபாயத்துடனும் இருக்கின்றன. பருவமழை காலத்தில் சாலை பகுதிகளில் நீர் தேங்கி ஆழமான பள்ளங்களையும் ஆள் நுழைவு துளைகளையும் மறைத்து விடுகின்றன. வேளச்சேரி, மேடவாக்கம், ஓஎம்ஆர் மற்றும் டிநகர் போன்ற பகுதிகளில் உள்ள முக்கிய மற்றும் உட்புற சாலைகளில் அடிக்கடி கடுமையான பள்ளங்களும் உள்சரிவுகளும் ஏற்பட்டு பெரும் போக்குவரத்து நெரிசல்களை ஏற்படுத்துகின்றன. வாகனம் ஓட்டும்போது பள்ளங்களை கடப்பது எப்படி? வேகத்தை குறைக்கவும் வெள்ளம் சூழ்ந்த அல்லது அறிமுகமில்லாத சாலை பகுதிகளை நெருங்கும் போது டயர்கள், ரிம்கள் மற்றும் சஸ்பென்ஷனுக்கு ஏற்படும் பாதிப்பு சேதத்தை குறைக்கவும் வேகத்தை கணிசமாக குறைக்க வேண்டும். திடீரென பிரேக் போடுவதை தவிர்க்கவும். பள்ளத்தில் மோதுவதற்கு முன் பிரேக் போடுங்கள். அதை கடக்கும் போது அல்ல, பிரேக் போடுவது முன் சஸ்பென்ஷனை அழுத்தி காரின் எடையை முன்னோக்கி தள்ளி மோதலின் தாக்கத்தை கடுமையாக்குகிறது. நீரின் ஆழத்தை ஒருபோதும் கணிக்காதீர்கள். ஒரு குட்டை சாலையின் மேற்பரப்பை மறைத்தால் அது ஆழமானது என்று கருதுங்கள். பாதுகாப்பாக இருந்தால் அதை சுற்றி ஓட்டுங்கள் அல்லது மிக மெதுவாக ஊர்ந்து செல்லுங்கள். ஸ்டேரிங்கை உறுதியாக பிடிக்கவும். மறைந்திருக்கும் விளிம்பு டயரை பிடித்தெழுத்தால் கார் அல்லது இரண்டு சக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழப்பதை தடுக்க ஸ்டேரிங்கை நிலையாகவும் நேராகவும் பிடித்து கொள்ளுங்கள். இரண்டு சக்கர வாகன அபாயங்களை கவனியுங்கள். ஈரமாக இருக்கும்போது வண்ணம் பூசப்பட்ட சாலை குறியீடுகள் அல்லது உலோக மேன்ஹோல் மூடிகளின் மீது சவாரி செய்வதை ஓட்டுநர்கள்

0: தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அவை மிகவும் வழுக்கும் தன்மையுடையதாக மாறும். மேலும் பள்ளங்களை தவிர்க்க திடீரென திரும்பக்கூடிய கனரக வாகனங்களிடமிருந்து விலகியிருங்கள். அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பெருநகர சென்னை மாநகராட்சியும் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் முக்கிய சாலை வழித்தடங்களில் உள்ள முக்கியமான பள்ளங்களை நிரப்புவதற்காக கோல்டு மிக்ஸ் அஸ்பால்ட் மற்றும் ஜெட் பேட்சிங் இயந்திரங்களை பயன்படுத்தி விரைவு மீட்பு குழுக்களை அனுப்புகின்றன. பருவமழைக்கு முந்தைய சாலை சீரமைப்பு, வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக நூற்றுக்கணக்கான உள் மற்றும் பேருந்து வழித்தட சாலைகளை சீரமைக்க அதிகாரிகள் இலக்கு நிர்ணயித்துள்ளனர். இருப்பினும் அவ்வப்போது பெய்யும் மழை திட்டப்பணிகளை அடிக்கடி சீர்குலைக்கிறது. பருவமழை தொடங்கியவுடன் இடையூறு விளைவிக்கும் சாலை வெட்டும் பணிகளை நிறுத்துவதற்கும் தற்காலிக சீரமைப்பு பணிகளை விரைவுபடுத்துவதற்கும் பெருநகர சென்னை மாநகராட்சி மெட்ரோ ரயில் மின்சாரம் மற்றும் நீர் வாரியங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. சரி செய்யப்படாத சாலை குழிகள் மற்றும் தேங்கியுள்ள நீர்நிலை குறித்த புகார்களை குடிமக்கள் நகராட்சி உதவி எண் 1913 அழைப்பதன் மூலமோ அல்லது நம்ம சென்னை செயலியை பயன்படுத்துவதன் மூலமோ நேரடியாக அதிகாரிகளிடம் தெரிவிக்கலாம்.
1: மழைக்காலத்தில் சாலைகள் பழுதுபார்க்கப்பட்டு மீண்டும் அமைக்கப்படுகின்றன. எழுதியவர் பி விஜயலட்சுமி, வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம்.

0: இதயம் முரளி படத்திற்காக ஒலித்தது மனோஜ்னா குழுவினரோடு பாடியிருந்த பாடல்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ராமநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனிதனின் உடம்புல இருக்கிற முக்கியமான மிக முக்கியமான உறுப்பு இருதயம். இருதயத்தை அன்பின் அடையாள சின்னமாய் நமது முன்னோர்கள் சித்தரித்தார்கள். ஒவ்வொரு உறுப்பும் மிக முக்கியமானது தான். ஆனாலும் இருதயம் மூலம்தான் நமது உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தம் செலுத்தப்படுகிறது. இரத்தத்தின் பம்ப் ஹவுஸ் தான் இருதயம். அதனால தான் இருதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வள்ளுவரின் முதல் குறள் இது. எழுத்துக்கள் அகர ஓசையை முதன்மையாக கொண்டிருப்பது போல உலகமும் இறைவனை முதன்மையாக கொண்டிருக்கிறது. இந்த குறளை ஒட்டி அகர முதல உறுப்பெல்லாம் இருதய பகவான் முதற்றே உலகுன்னு இருதயத்தை முதல் உறுப்பாகவும் இறைவனாகவும் போற்றுகின்றனர் மருத்துவர்கள். இருதயமின்றி இவ்வுலகில் எம்மானிடனும் வாழ முடியுமா? இயலாது. ஒரு செல் முதல் பல தசைகளை உள்ளடக்கிய உறுப்புகள் வரை உயிர்ப்புடன் செயல்பட வாழ இருதயம் என்ற பம்ப் அவசியம். ராமநாதன் சார், சில பேரை பார்த்து சிலர் இதயமே இல்லாதவர்கள்னு கோபம் கொள்வர். அப்படியாப்பட்டவர், அதாவது சொல் செயல் சிந்தனையில் மோசமானவர்களுக்கும் இருதயம் உண்டு, இல்லாமல் இருக்க முடியாது. கருவறையில் உயிர்ப்புற்ற நாள் முதல் கல்லறை செல்ல கால அவகாசம் எடுக்கும் நம்மில் வீட்டிருந்து விடை கொடுக்கும் நம் இருதயம் ஓர் இறை வழிதான். அப்படியாப்பட்ட இருதயத்தை இடையூறு ஏற்படுத்தாத உணவை உட்கொண்டு நாள்தோறும் சீராக நடைப்பயிற்சி மேற்கொண்டு பயிற்சியுடன் யோகாவும் செய்து நன்னலம் பயக்கும் உடல் மனதை வலுப்படுத்தும் செயல்களில் நாம் ஈடுபடணும். முற்காலத்தில் இறை போதனைகள்லாம் சீரிய மனம் மற்றும் உடல் சார்ந்த ஆரோக்கியமளிக்கும் செயல்களாகவே உருவாக்கப்பட்டன. விரதம் இருப்பது உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு, நடைப்பயணம் போவது உறுப்புகளுக்கு அசைவு, அங்க பிரதர்ஷனமும் அப்படித்தான். தேரை வடம் பிடித்து இழுத்தல், தீ மிதித்தல்லாம் உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் பெருக்கவே அந்த காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. நாளடைவில் எல்லாம் மாறிப்போச்சு. மாற்றம் ஏற்படும், ஆனால் நல்ல மாற்றமா, மனித வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுத்தும் மாற்றமா, உடல் உறுப்புகளுக்கு வலுவேற்றும் மாற்றமா நடைபெற்றால் நல்லது. அப்படித்தான் உண்டாகணும். அதற்கு தகுந்த உணவு பழக்க வழக்கத்தை நாம் கடைபிடிக்கணும். அசாதாரண உணவு உட்கொள்வதால் வருவதே இருதய இரத்த சுழற்சி மற்றும் கொழுப்பு சார்ந்த நோய்கள். ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு நாட்டம் உண்டு. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் நாக்கு சுவையே வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இந்த வயசில் தான் இரத்த குழாய் அடைப்பு நோய், அதிக இரத்த அழுத்தம், அசாதாரண கொழுப்பு சத்து, மூளை கைகால்களுக்கு செல்லும் இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் அடைக்கிறதுனால உண்டாகும் சிரமங்கள், அதோட அளவு கடந்து சாப்பிடும் அசாதாரண கொழுப்பு, சோம்பலான தினசரி வாழ்க்கை முறை, உடல் பருமன் அதிகரிப்பு, அதனால் இருதயம் வேலை செய்ய முடியாத நிலை, இப்படி பல பிரச்சனைகள், உடல் உபாதைகள் ஒன்றை அண்டி இன்னொன்றுன்னு ஏற்படுது. உப்பு சர்க்கரை கொழுப்பு இவை மூன்றும் மிகையாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் நோய்தான். அளவறிந்து இவற்றை சேர்த்துக்கணும். ராமநாதன் சார், கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு முதலான உணவு பொருட்களுடன்

0: அன்றாட உணவில் சத்துள்ள துணை உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறதுனால இருதயம் இரத்த நாள ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்த முடியும். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ஒரு பொன்மொழி இருக்குது. இப்போது கொஞ்சம் இதை மாற்றி உணவே மருந்து, மருந்தே செலவுங்கிறாங்க. பெரும்பாலான மருந்துகளின் விலை மிக மிக அதிகம்தான். இதற்காகத்தான் உணவியல் நிபுணர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 300 கிராம் காய்கறி சாப்பிடணும், கட்டாயம் சாப்பிடணுங்கிறாங்க. நாம் இப்போது சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உண்மையிலேயே சத்துக்கள் பொதிந்ததா? நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், நல்வாழ்க்கை வாழணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் பி. சரவணன் அவர்கள். நேர்களை சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். உலக இதய தினத்தை ஒட்டி இதய ஆரோக்கியம் குறித்த இதயநல மருத்துவர் டாக்டர் துர்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02.
3: நண்பா, வர வர நாட்கள் ரொம்ப அழுத்தத்தோட நகருது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. சில சமயம் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா தெரியுது.
4: ஏன் நண்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்பவும் வேலை வேலைன்னு இருக்கிறதால தான் உனக்கு இந்த மன அழுத்தம்னு நினைக்கிறேன்.
3: ஆனா நான் தான் உடல் அளவுல திடமா இருக்கனே.
4: நண்பா, இது உடல் சார்ந்த விஷயம் இல்ல, மனசு சார்ந்தது. எப்பவும் வேலை வேலைன்னு இருக்காம நம்ம மனசை அமைதியா வச்சுக்க தேவையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதும். இது மாதிரியான தொல்லைகளை தவிர்க்கலாம்.
3: அதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்?
4: நண்பா, மனசை அமைதியா வச்சுக்க பல வழிகள் உண்டு. நல்ல புத்தகங்கள் வாசிக்கலாம், வீட்டில் இருக்க குழந்தைகள் இல்லை பெரியவங்க கூட நேரம் செலவழிக்கலாம், விளையாடலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கலாம், தோட்டக்கலை செய்யலாம்.
3: ஓ, இவ்வளவு இருக்கா?
4: ஆமா நண்பா, உடனே உனக்கு அமைதி தரக்கூடிய செயல்களில் ஈடுபடு, எல்லாம் சரியாயிடும். மறந்துடாத, உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ மனநலமும் அவ்வளவு முக்கியம்.
5: நேரம் 8:13, ஆகாஷ்வாணி சென்னை. திரைகானம் கேட்கலாம். எந்திரன் திரைப்படத்திற்காக விஜய் பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கதையின் அடுத்த பாடல் ஷான் மேகா ஆகியோர் குரல்களில் சிங்கம் இந்த படத்திலிருந்து.

0: கண்ணோடு காண்பதெல்லாம் படத்திற்காக ஒலித்தது ஹரிஹரன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நேரம் 8:43. நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் தொடர்கிறது. என் சுவாசக்காற்றை படத்திற்காக MG ஸ்ரீகுமார், சித்ரா.

அரவிந்தன் படத்திற்காக ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், சோபனா பாடியிருந்த பாடல். திரைக்கானத்தின் நிறைவாக பாட்டாளி படத்திற்காக ஹரிஹரன், சுஜாதா.

திரைகானம் ரசித்தோம். மீண்டும் திரைப்பட பாடல்கள் காலை 10:30 முத்து சிதறலாய். இதுவரை இணைந்து இனிதே பயணித்தோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி, அரங்கிசை, நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நரசிம்ஹ மாமவ சுவாதி திருநாள் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆரபி ராகம் கண்டசாப்புதாளம்.

பைரவி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கேட்டோம். இனி நின்னு வினாக. பூர்வி கல்யாணி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, விலோம சாப்புக் தாளம்.

நேரம் 9:35:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியிலேனி எவரி மாட்ட காம்போதி ராகம், தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

காம்போஜி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசையில் இதுவரை நாகை ஆர். முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். டாக்டர் டி. பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலிட் வாசித்திருந்தார். ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி. சுரேஷ் அவர்கள் கட்டம்.

விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி நேற்று எமது டெல்லி நிலையம் ஒலிபரப்பு. நேரம் 10:20:25. முத்துச்சிதறல் கேட்கலாம். கோகுலத்தில் சீதை திரைப்படத்தில் கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடல் முதலில்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: 10:26:25 சென்னை ஆகாஷ்வாணி மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் OS அருண் பாடிய பாடல் படம் காதல் தேசம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. நேரம் 10:44, முத்துச்சுதறலில் தொடர்ந்து உன்னிமேனன் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல் படம் மிஸ்டர் ரோமியோ.

0: மச்சான்.
1: ஏல மறக்க போட்டி, நீ தாளத்தை போடுறா. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் திந்தா தின் தின் திண்டா, தும் திந்தா தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான் என் புள்ளாங்குழலு, நீ ஏன் வாய பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா, நீ படியாத்தான்.

ஆகாஷ்வாணி நேர்களை இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் முதலில் வைகாசி பிறந்தாச்சு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியுள்ள பாடல்

ஒலித்தது சின்ன தம்பி பெரிய தம்பி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரெட்டைவால் குருவி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனோ சித்ரா பாடியுள்ள பாடல் வேலைக்காரன் படத்திற்காக.

0: எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்திற்காக மனோ சுனந்தா பாடிய பாடலை கேட்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: தேன் சிந்தும் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. தொடர்ந்து உழவன் மகன் படத்திற்காக SV பாலசுப்ரமணியம், BS சசிரேகா பாடியுள்ள பாடல்.

நேர்களை ஒலித்தது நாயகன் படத்திற்காக ஜமுனா ராணி ராஜேஸ்வரி குழுவினர் பாடியிருந்த பாடல். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது சங்கர் குரு பட பாடல். பாடலை பாடியுள்ளவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: இன்று இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: காலநூர் பொறுத்தவரையும் இனிஷியலாக நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழில் எந்த தொழிலும் நல்லது தான். ஸோ முடிஞ்சளவுக்கு சின்னதாக 300-300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
0: கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கணும்.
0: ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக வேதம் புதிது படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியுள்ள பாடல்

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 12:10. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின்

0: குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: நிறைய இருக்கு, இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
3: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பனிரெடுபத்துக்கு சங்கீதசாலர் வி ருக்மிணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். மேலக்காவிரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மையப்படுத்தப்பட்ட தரவு தளத்தை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். PM ஈஸ்ரம் யோஜனா. 1:10 எண்ணுயிர் தோழி வழக்கறிஞர் SR நிவ்யா அவர்களுடன் நேர்முகம். இன்று நிறைவு பகுதி. உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ஷாகீந்திர விலாசத்தில் வேட்டை பயணம். துணை பேராசிரியை டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்போம், ஆய்வோம்.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது. 6:40 மனதில் நின்றவை. 7, 8, 5, 9, 15 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 7:10 தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. கை கொடுக்கும் காளான் சாகுபடி. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி AN கௌதம் அவர்களுடன் நேர்முகம். ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவர்களின் உரையினை கேட்கலாம். 9:30 அறிவியல் நேரம். படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை. மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. இன்று 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. Union Home Minister Amit Shah today inaugurated the 3rd National Conference of Anti-Narcotics Task Force, ANTF, Heads of States and UTs in New Delhi. The 2-day conference serves as a powerful platform to safeguard future generations from the menace of drugs. Heads of ANTFs from 36 states and union territories are attending the conference being organized by the Narcotics Control Bureau, NCB, based on the theme of the United Resolve, Shared Responsibility. The conference is focusing on progress of targets assigned to states and UTs, ANTFs, in recently released vision document on narcotics control 2026-29.

0: இதுவரை சங்கீத சாரலில் வி ருக்மணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். மேலக்காவிரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் எஸ் பவனீத்ரா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும், வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனியுரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்வதேச நீர் வார விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் பேசிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த சர்வதேச நீர் வார விழாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த கொள்கையாளர்கள், நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நீர் சேமிப்பு குறித்து கலந்துரையாட உள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை ஆர்டிகல் 370 படத்திற்கு வழங்க

0: இதில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெறுகிறார். சிறந்த நடிகருக்கான விருது மலையாள திரைப்படம் பிரம்மயுகத்தில் நடித்த மம்முட்டிக்கும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆர்யாவுக்கும் வழங்க உள்ளார். கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாகருக்கு 2024 ஆண்டிற்கான தாதா சாகேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கலூப்பூர் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கெவேடியா ஏக்தா நகரில் இன்று தேசிய திரைப்பட விழா நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவிற்கேற்ப இந்த ஆண்டிலிருந்து தேசிய திரைப்பட விழா தில்லிக்கு பதிலாக நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற இருப்பதாக கூறினார். அனைத்து மாநிலங்களும் தேசிய திரைப்பட விழா நடத்துவதற்கான சுற்றுலா தலங்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதார் அடிப்படையிலான நாட்டின் டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாட்சவ் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் டிஜிட்டல் சுகாதார கண்டுபிடிப்புகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதாக கூறினார். சுகாதாரத்துறையில் நோய் அறிகுறிகள் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாட்சவா கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் காலியான மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 16 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ருக்மணி மாலிக் ராஜினாமா செய்ததையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் வரும் 29 தொடங்க உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 11, பீகாரில் 8, மகாராஷ்டிராவில் 5, கர்நாடகாவில் 4 உள்ளிட்ட சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 23 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செக் குடியரசு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவும் விசி கிராட் V4 உறுப்பு நாடுகளுடனான இந்த பேச்சுவார்த்தை மூலம் பொருளாதாரம், கலாச்சாரம், எரிசக்தி ஒத்துழைப்பிற்கு வழிவகை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த 2 மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கன்னியாகுமரியிலிருந்து கார்கில் வரையிலான மிதிவண்டி பயணத்தின் இறுதிக்கட்டத்தை புதுதில்லியில் ஏர் மார்ஷல் சிவ்குமார் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய விமானப்படையில் 12 அடங்கிய குழு கடந்த பிப்ரவரி 2 இந்த மிதிவண்டி பயணத்தை தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குரூப் கேப்டன் சந்திரசேகர் தலைமையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மிதிவண்டி பயணம் அடுத்த மாதம் 22 டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் முடிவடைய உள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. பீகார் மாநிலம் சாரன் மாவட்டத்தில் உள்ள பேலா ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை ரயில்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் பீகார் மாநிலம் சாரன் பகுதியில் இந்திய ரயில்வேயால் கடந்த 2008 1600 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும்

0: ஆலை நாட்டின் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய ரயில்வே சக்கர இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஆலை இயங்கி வருகிறது. கடந்த 2025-26 60,699 சக்கரங்களை விநியோகம் செய்துள்ள இந்த ஆலை நடப்பாண்டின் இலக்காக 72,000 என நிர்ணயம் செய்துள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வளர்ச்சியடையும் இந்தியாவின் அடித்தளங்களாக உள்ளன.
1: பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் பேலா ரயில் சக்கரங்கள் தொழிற்சாலையிலிருந்து எஸ் கண்ணன்.
2: உலக காண்டாமிருக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் 27,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் நிலையில் அவற்றை பாதுகாக்க இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 500,000 காண்டாமிருகங்கள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அதனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 4,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதனை பாதுகாக்க வனக்காவலர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. அயர்லாந்து தகவல் பாதுகாப்பு ஆணையம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2018 முதல் 2020 வரை கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக தனிநபர்களின் இருப்பிடம் தொடர்பான தரவுகளை பெற்றதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனமான கூகுளின் ஐரோப்பிய மண்டல தலைநகரம் அயர்லாந்தில் டப்ளினில் செயல்பட்டு வருவதையடுத்து இந்த தரவுகள் தொடர்பான வழக்குகள் அயர்லாந்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள சவுதி அரேபியாவிற்கு ஆதரவளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் வேண்டுகோளை ஏற்று பிரிட்டனின் வாயேஜர் போர் விமானத்தை சவுதிக்கு அனுப்ப உள்ளது. இந்த விமானம் மூலம் வானிலேயே போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்ப முடியும். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டே பர்னம் இந்த ஆதரவு குறுகிய காலத்திற்கு மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 79 ரன் எடுத்தார். ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் குவித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் அவர் பிலிப்பீன்ஸின் ஐரா வில்கோசை வென்றார். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. நேற்று மேற்கு, மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் மேற்கில் நகர்ந்து தற்போது கோபால்பூருக்கு கிழக்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒடிசா பூரிக்கு கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவிலும், கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 330 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்தில் உருப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடகடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில், விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே 24ஆம் தேதியன்று கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடதமிழக கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் 24ஆம் தேதியன்றும் அதனையடுத்து 25ஆம் தேதியன்றும் வீசும் வாய்ப்புண்டு. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியும் பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று இன்று 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 70 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளிலும் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர ஆந்திர பிரதேசம், வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் இன்று வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. நாளை இரவு 7 மணி வரை சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆரம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் பகுதிகளில் 1.5 முதல் 1.6 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். ஸ்ரீகாகுளம் பகுதிகளில் 0.9 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். டி கே கலா பாடியுள்ள பாடல். இசை எம் எல் ஸ்ரீகாந்த்.

0: மெல்லிசை பாடல் கேட்டோம்.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
0: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
2: வணக்கம் நேர்களே. பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று ஈஷ்ரம் திட்டம் குறித்த சில முக்கிய விவரங்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். இந்திய அரசின் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களுக்கான தேசிய தரவுத்தளத்தை நேஷனல் டேட்டாபேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் உருவாக்குவதற்காக கடந்த 2021ஆம் ஆண்டு August 26ஆம் தேதி அன்று ஈஷ்ரம் தளத்தை தொடங்கியது. இந்திய அரசின் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நாட்டின் அமைப்பு சாரா துறை தொழிலாளர்களின், அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸின் புள்ளி விவரங்களை ஒருங்கிணைக்க உருவாக்கிய ஒரு தேசிய தரவுத்தளம்தான் இந்த ஈஷ்ரம் தளம். இதில் பதிவு செய்யும் தொழிலாளர்களுக்கு தனித்துவமான யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் மற்றும் ஈஷ்ரம் அட்டை வழங்கப்படுகிறது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவென்று கேட்கலாம். ஈஷ்ரம் அட்டைதாரர்களுக்கு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு அல்லது முழுமையான நிரந்தர ஊனத்திற்கு சுமார் 2 லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படுகிறது. 60 வயதிற்கு பிறகு மாதந்தோறும் சுமார் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டத்தில் இணைவதற்கு இந்த தளம் வழிவகை செய்கிறது. அவசர காலங்களில் மத்திய

0: மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் நிவாரணத் தொகைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக தொழிலாளர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க இது உதவுகிறது. ஆயுஷ்மான் பாரத் மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா போன்ற பிற அரசு திட்டங்களின் பலன்களை எளிதாக பெற இந்த அட்டை உதவுகிறது. இதை பெறுவதற்கான தகுதிகள் என்ன? முதலாவதாக, கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு பணியாளர்கள், தள்ளுவண்டி வியாபாரிகள், விவசாய கூலிகள் என அமைப்பு சாரா துறை தொழிலாளராக இருக்க வேண்டும். வயது வரம்பு 16 முதல் 59 வயதுக்குள் இருக்க வேண்டும். இபிஎஃப்ஓ அல்லது இஎஸ்ஐசி போன்ற முறைசார் நிறுவனங்களில் உறுப்பினராக இருக்கக்கூடாது. வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை கேட்கலாம். ஆதார் அட்டை, ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண், வங்கிக் கணக்கு விவரங்கள். இதற்கு பதிவு செய்யும் முறை குறித்து நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். அதிகாரப்பூர்வ இணையதளமான eshram.gov.in, அதாவது eshram.gov.in என்ற வலைதளத்திற்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் உள்ள ரெஜிஸ்டர் ஆன் இஸ்ரம் என்ற இணைப்பை கிளிக் செய்யவும். உங்களது ஆதார் இணைக்கப்பட்ட கைபேசி எண் மற்றும் ஓடிபி சரிபார்ப்பை முடிக்கவும். உங்களது கல்வி தகுதி, தொழில் மற்றும் வங்கி விவரங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கவும். உடனே உங்களது இஸ்ரம் அட்டை தயாராகிவிடும். அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அருகிலுள்ள பொது சேவை மையம், அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாகவும் இதற்கு இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று இஸ்ரம் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் தினம்தோறும் 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. மாலை 6:10
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: இன்றிரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் படைப்பாற்றல், ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் இரவு 9:30. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Union Home Minister Amit Shah inaugurated the 3rd National Conference of Heads of Anti-Narcotics Task Force, ANTF, of States and Union Territories in New Delhi today. The 2-day conference serves as a powerful platform to safeguard future generations from the menace of drugs. Heads of ANTFs from 36 states and UTs are attending the conference, which is being organized by the Narcotics Control Bureau. Based on the theme of United Resolve, Shared Responsibility, the conference is focusing on the progress of targets assigned to task forces of states and UTs in the recently released Vision Document on Narcotics Control 2026-29. The Union Home Ministry said the central government is working in mission mode to protect the nation's youth from the adverse effects of drug abuse. Vice President C.P. Radhakrishnan inaugurated the 9th India International Water Week 2026 in New Delhi today. Speaking on the occasion, he stressed the judicious use of water and highlighted the need for its conservation.
4: This shows the importance of water because the population is increasing, the urbanization is increasing. We have to produce more food grains. When the urbanization increases, we need more water for cleaning, for drinking. The usage of water is increasing every day. So we all must make a clear awareness in ourselves as well as the wherever we go, the

0: வாட்டர் ஷுட் பி யூஸ்டு ப்ரீசியஸ்லி.
1: The theme of this year's Water Week is Climate Resilient Water Management. The 5-day international event will provide a multidisciplinary platform bringing together all stakeholders to deliberate upon the pressing challenges of water management. The Election Commission has announced the biennial elections for 11 Rajya Sabha seats. This includes 10 seats in Uttar Pradesh and one seat in Uttarakhand. The Commission also announced by-poll for one seat of Rajya Sabha in West Bengal. The seat was vacant due to the resignation of TMC MP Rukmini Malik. Nomination will begin on the 29th of this month and polling will be held on the 16th of next month. The Commission also announced the MLC election for 11 seats in Uttar Pradesh, 8 seats in Bihar, 5 seats in Maharashtra and 4 seats in Karnataka. Nomination for the polls will begin on the 29th of this month and polling will be held on the 23rd of next month. The government has urged bank employees to refrain from resorting to strikes, work towards resolving issues through dialogue and ensure that banking services remain uninterrupted. The appeal comes ahead of a 3-day nationwide strike called by the United Forum of Bank Unions and certain other unions and associations in public sector banks from the 28th to the 30th of this month. They have called a strike in support of two principal demands: implementation of 5-day banking and withdrawal of the performance-linked incentive PLI scheme. The Union Finance Ministry said, following detailed discussions, the government has fulfilled one of the demands and decided to keep the PLI scheme in abeyance. The ministry said, the government has taken several measures aimed at improving the working environment, transparency and welfare of bank employees. Britain has agreed to provide limited support to Saudi Arabia to counter attacks from Iran-backed Houthis. Riyadh requested the support after the Houthis, who control the most populous parts of Yemen, intensified their attacks on Saudi Arabia, marking a new front in the wider war that began with the US and Israeli strikes on Iran in late February. For the new air-to-air refueling support, Britain will deploy one Voyager plane in the coming days. Indian Eves opener Smriti Mandhana has created history by becoming the first cricketer in the world to score 11,000 runs in women's international cricket. Smriti achieved this milestone during the Asian Games final against Sri Lanka at the Korogi Sports Park in Nishin, Japan. In women's cricket, chasing a target of 217 runs, Sri Lanka were at 54 for 7 wickets in 11 overs against India in the final in the Asian Games at the Aichi Prefectural Korogi Sports Park, Japan, when reports last came in. Early opting to bat first after winning the toss, India scored 216 runs for 3 wickets in 20 overs. And with that, we end this news bulletin.
2: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் நிவ்யா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
4: குழந்தைங்க நாட்டின் எதிர்காலம் அப்படின்னு வெறும் வார்த்தையினால சொன்னா பத்தாது. அவர்களோட பாதுகாப்பையும் நம்ம உறுதி செய்வது ஒவ்வொருவரோட கடமை. அந்த வகையில குழந்தைகளோட பாலியல் குற்றங்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக 2012 இந்திய அரசால கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான சட்டம் தான் போக்சோ. இந்த சட்டம் எதனால வந்துச்சு? இந்த சட்டம் குழந்தைகளுக்கு வழங்கும் பாதுகாப்பு உரிமைகள், அதை பத்தி இன்னைக்கு விளக்கமா சொல்றதுக்காக நம்ம கூட வந்திருக்காங்க
5: வழக்கறிஞர் நிவ்யா.
4: வணக்கம் மேம்.
5: வணக்கம் மேம். நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் பாதுகாப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பாக்ஸோ அப்படின்னு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. அது வந்து தமிழ்ல வந்து குழந்தைகளை பாலியல் குற்றத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து 2012 வர்றதுக்கு முன்னாடி ஐபிசி இருந்தது, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு இருந்தது, இப்படி நிறைய ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருந்தது. ஆனால் எதுவுமே வந்து ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லியா இல்ல. இந்த சைல்டு வந்து ஒரு விக்டிமா வரும்போது அவங்களை எப்படி பாத்துக்கணும்னு யாருக்குமே தெரியல. சோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லி, ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் இதுல கொண்டு

0: அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த சட்டம். அதோட மெயின் ஆப்ஜெக்டிவே எங்க பார்த்தாலும் சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ், அதாவது குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு செட்டப் வந்து கோர்ட்ல இருக்கட்டும் இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் குழந்தைய கூட்டிகிட்டே போக கூடாது, குழந்தை தான் முக்கியம், எதுனாலும் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டுல தான் நடக்கும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம்.
1: ஓகே மேம், போக்சோ சட்டத்தின் கீழே குழந்தைங்க அப்படின்ற வரையறுக்கப்படுற ஏஜ் கேப் என்ன மேம்?
0: குழந்தைங்க அப்படின்னு டிஃபைன் பண்ணது வந்து 18 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே குழந்தைங்க தான்.
1: இந்த சட்டம் அப்படின்றது ஆண் பெண் ரெண்டு கேட்டகரிக்குமே சமமா வந்து இருக்குமா?
0: இது ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். இந்த சட்டம் வந்து முழுக்க முழுக்க ஜென்ரல் நியூட்ரல், அதாவது ஆண் பெண் மூன்றாம் பாலினங்கள் எல்லாருமே இந்த சட்டத்துக்குள்ள வருவாங்க.
1: போக்சோ சட்டத்துல பாலியல் வன்கொடுமை அப்படின்றது எதை வச்சு மேம் பிரிக்கிறாங்க?
0: இதுல வந்து பாலியல் வன்கொடுமையை வந்து நிறைய கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க, அதாவது செக்ஷுவல் அசால்ட்னு சொல்றாங்க, அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்றாங்க, பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்றாங்க, அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்றாங்க. போக்சோ ஆக்ட் செக்ஷன்ஸ்ல வந்து பிரிக்கப்படுது. ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்லணும்னா செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 7ல வருது. பாலினம் கலந்த ஒரு இன்டென்டோட ஏதாவது ஒரு குழந்தையோட பிரைவேட் பார்ட்ஸை வந்து யாராவது தொட்டாங்கன்னா, அல்லது ஒருவருடைய அந்த பாடி பார்ட்ஸை வந்து டச் பண்ணாங்கன்னா, இல்ல ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் வந்ததுன்னா, இது எல்லாமே செக்ஷுவல் அசால்ட்ல வரும். அதே மாதிரி அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்னா ஒரு அத்தாரிட்டியில இருந்து நிறைய பேரை நம்ம பார்ப்போம், அப்படிதானே, போலீஸ் ஆபீசரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆர்ம்ட் சர்வீசஸ்ல ஒரு செக்யூரிட்டி பர்சனலா இருக்கட்டும், இல்ல ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கட்டும், அவங்க தான் பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறாங்க, ஆனா அவங்களே வந்து குற்றம் பண்ணாங்கன்னா அது எல்லாமே அக்ரவேட்டட் செக்ஷுவல் அஃபென்சஸ்ல வரும். இப்போ ஒரு ஜெயில இல்ல ரிமாண்ட் ஹோம்ல இல்ல ஹாஸ்பிட்டல்ல இல்ல ஸ்கூல்ல ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இல்ல ஒரு பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, இது ஏன் முக்கியமா கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ இந்த பாக்ஸோ கேசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றவங்க இல்ல செக்ஷுவல் அசால்ட் பண்றவங்க எல்லாருமே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க. 90% யாரோ தெரியாதவங்க வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, அது வந்து ரியாலிட்டியில வந்து எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச நியர் ப்ராக்சிமிட்டி இல்ல அவங்க வீட்டிலேயே இருக்கவங்களா இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இது ஆச்சரியமா இருக்கலாம், பட் நாட்டு நடப்புல இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல கார்டியனா இருக்கலாம், திரும்ப திரும்ப அசால்ட் பண்ணலாம், இல்ல கேங்கா பண்ணலாம். சோ இது எல்லாமே வந்து அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்ல வரும். சோ ஆன்லைன் செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் எதுல வரும் அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வரும்.
1: போக்சோ சட்டத்து கீழே வர முக்கியமான சட்ட பிரிவுகள் என்னென்ன மேம்?
0: சட்ட பிரிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது செக்ஷன் 3, 5, 7, 9. இது எல்லாமே வந்து இந்த நான் டிவிஷன்ஸ் எல்லாம் சொன்னேன்ல அதை பத்தி பேசுறது. செக்ஷன் 3 வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், செக்ஷன் 5 வந்து அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், செக்ஷன் 7 வந்து செக்ஷுவல் அசால்ட், 9 வந்து அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அகேன், 11 வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ இந்த பிரிவுகள் கடியில தான் நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 13 வந்து யூஸ் ஆஃப் சைல்ட் ஃபார் போர்னோகிராபிக்கல் பர்பஸஸ், அப்புறமா நீங்க வந்து ஒருவேளை இந்த மாதிரி கண்டென்ட் எதையாவது ஸ்டோர் பண்ணி இல்ல பொசஷன்ல வச்சிருந்தா கூட அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 15 வருது. அபட்மெண்ட் அண்ட் அட்டெம்ட்னா நீங்க வந்து இன்ஸ்டிகேட் பண்றீங்க, நீங்க தூண்றீங்க, இந்த மாதிரி பாக்ஸோ அஃபென்சஸ் வந்து நீங்க தூண்றீங்க அப்படின்னா அந்த அட்டெம்ட் எல்லாமே 16-18 வரும். இந்த ஆக்ட்லயே ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து செக்ஷன் 19, அது வந்து மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் ஆஃப் அஃபென்சஸ்னு. இப்போ யாருக்காவது இந்த மாதிரி குழந்தை இருக்கு, இந்த குழந்தைக்கு ஏதாவது அநியாயம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். அதுதான் இந்த 19 சொல்லுது. சோ நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிக்கலாம், ஒரு குழந்தை வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு வரும், நீங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் போது ஏதோ நடந்திருக்கு, அவங்களோட வெஜைனால வந்து ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து டெஃபினெட்லி தே ஹாவ் டு ரிப்போர்ட், அவங்க ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். இப்போ வீட்டுல அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு குழந்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த அங்கிள் வந்து என்ன பேட் டச் பண்ணாரு, இல்ல இந்த அங்கிள் வந்து என்ன வந்து இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அது ரிப்போர்ட் ஆகியே ஆகணும். அது வந்து செக்ஷன் 19. அப்புறம் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த ஆக்ட்ல வந்து ப்ரொவிஷன் இருக்கு, இல்ல தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி. மீடியால வந்து இப்ப பேரெல்லாம் வருது இல்ல, சோ ஏதாவது என்னன்னா நீங்க வந்து பேரை வந்து சொல்லக்கூடாது, அவங்க வீட்டுல யாராவது அக்யூஸ்டா இருந்தா கூட அவங்க பேரையும் சொல்லக்கூடாது, அவங்க பேரை வச்சு இந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் இல்ல, சோ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ்

0: கான்ஃபிடென்ஷியாலிட்டி, நீங்கள் விக்டிம் ஃபேமிலிக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி வரணும்னு கூட செக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான திங் என்னென்னா, இது வந்து வழக்கறிஞராக இருக்கிறனால சொல்லலாம், எப்போவுமே வந்து ஒரு கிரிமினல் லாவில் வந்து ஒரு ப்ரிசம்ஷன் இருக்கும். இல்லை, அக்யூஸ்ட் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அவருக்கு எப்போவுமே பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் போக்சோ ஆக்டில் மட்டும் அது வந்து ரிவர்ஸாக இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட் ஆச்சுன்னா ப்ரிசம்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து இட் வில் பி இன் ஃபேவர் ஆஃப் தி சைல்ட். எப்பவுமே அந்த அக்யூஸ்டுக்கு வந்து மோர் பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அவங்க வந்து இல்லை நான் பண்ணலன்னு அவங்க கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. பர்டன்னு சொல்லுவாங்க, பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அது வந்து இட்ஸ் ஆன் தி அக்யூஸ்ட்.
1: மேம், இப்போ நீங்கள் சொன்ன இத்தனை சட்ட பிரிவுகளுக்கும் இதற்கான தண்டனைகள் என்னென்ன மேம்?
0: இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷன் 12 பனிஷ்மெண்ட் வந்து டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க, அப் டு 3 இயர்ஸ் பிளஸ் ஃபைன். அதுக்கப்புறமா செக்ஷுவல் அசால்ட் வந்து செக்ஷன் 8 சொல்லியிருக்காங்க, 3-5 இயர்ஸ் பிளஸ் ஃபைன். அக்ரவேட்டட் செக்ஷுவல்

0: என்னென்ன மேம்?
1: இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷன் 12 பனிஷ்மெண்ட் வந்து டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க, அப் டு 3 இயர்ஸ் பிளஸ் ஃபைன். அதுக்கப்புறமா செக்ஷுவல் அசால்ட் வந்து செக்ஷன் 8 சொல்லியிருக்காங்க, 3 to 5 இயர்ஸ் பிளஸ் ஃபைன். அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் வந்து செக்ஷன் 10 சொல்லியிருக்காங்க, 5 to 7 இயர்ஸ் பிளஸ் ஃபைன். பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் வந்து செக்ஷன் 4 இருக்கு, மினிமம் ஆஃப் 10 இயர்ஸ், எக்ஸ்டர்னபிள் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை வந்து அந்த குழந்தை வந்து 16 கீழே இருந்ததுன்னா மினிமம் ஆஃப் 20 இயர்ஸ் கூட ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், இப்போ ஒரு பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட், பொசிஷன் ஆஃப் பவர், இல்லை ஒரு கேங் பிளான் பண்ணி அப்படியே தான் நடந்தது, அதெல்லாம் அக்ரவேட்டட் கேட்டகரியில் வரும். அந்த மாதிரி கேசஸில் வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு.
0: மேம் இப்ப நீங்க சொன்னீங்க அந்த தவறான நோக்கத்தோடு போய் வழக்கு அந்த ஃபால்ஸ் கேஸ் போடுறவங்களுக்கு உண்மையாவே என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கு மேம்?
1: நான் வந்து இந்த கன்சென்சுவல் மேட்டர்ஸ் வந்து நம்ம ஃபால்ஸ் கேஸ்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த ஆக்டே வந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஒரு பெரிய பவரும் கூட. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதாதான் ஹேண்டில் பண்ணும். நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டைனா இவர் வந்து இந்த மாதிரி குழந்தைகிட்ட பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, அந்த மாதிரி வர்றவங்களும் இருக்காங்க. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா செக்ஷன் 22 கடியில உங்களுக்கு 6 சிறை தண்டனை கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த கன்சென்சுவல் மேட்டர்ஸ்ல வர்றது வந்து அது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்க ஏதோ நடந்திருக்கு. ஆனா யாரு விக்டிம், யாரு அக்யூஸ்டு, இப்போ ஒருவேளை அந்த பொண்ணு வந்து 17 இருக்கலாம், இந்த பையன் வந்து 16 இருக்கலாம், அப்ப யாரு நம்ம வந்து கண்டறிய முடியும்? இந்த மாதிரி கேசஸ்ல கோர்ட்ஸும் வந்து இவால்வ் ஆயிட்டு வராங்க.
0: ஓகே மேம், இப்போ போக்சோக் சட்டத்தில் கீழே கைது செய்யப்பட்ட நபருக்கு ஜாமீன் பெயில் கிடைக்கிறது ஈஸியான ஒன்னா இல்ல கஷ்டமான ஒன்னா?
1: பெயில்னு பாத்தீங்கன்னா யூஸ்வல் பெயில் கண்டிஷன்ஸ், பெயில் வந்து எப்படி டிட்டர்மின் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தான் பார்ப்பாங்க. ஒன்னு வந்து கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ், அதாவது எவ்வளவு கொடூரமா இந்த செயல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்னு வந்து இவர் வந்து கன்விக்ட் ஆகுறதுக்கு எவ்வளவு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இவருக்கு இவங்க சொல்றத பார்த்தா எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கா எவிடன்ஸ், அது மாதிரி ரொம்ப ரொம்ப மேலோட்டமா பாப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு மினி ட்ரையல் இல்ல, மேலோட்டமா பாப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆம்பளைய இல்ல பொம்பளைய வெளில விட்டா அங்க வந்து நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, விட்னஸா இருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பாப்பாங்க. இன்னொன்னு வந்து இவங்க வந்து ஒருவேளை நீங்க தான் எனக்கு பெயில் கொடுத்துட்டீங்க, நான் ஊரு விட்டு கிளம்பி போறேன் அப்படின்னு கிளம்பி போடுவாங்களா, அப்சாண்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாப்பாங்க. இன்னொன்னு வந்து எல்லாருமே மனுஷங்க தானே, விக்டமோட ஏஜ் என்னன்னு பாப்பாங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த கன்சென்சுவல் மேட்டர்லன்னா 17, 16, 15 தான், சரி ஓகே கன்சென்சுவல் தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதே இது வந்து நீங்க வந்து அந்த குழந்தை வந்து 3 குழந்தையா இருக்கும் இல்ல 4 குழந்தையா இருக்கும், அப்பனா பாப்பாங்கல்ல விக்டிமோட ஏஜ் என்ன, விக்டிம் விக்டிம் ஃபேமிலிக்கு வந்து எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு, அதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஷன் 29 கீழே ப்ரிசம்ஷன் வந்து விக்டிம்க்கு தான் அதிகமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா யாரும் விக்டிம்க்கு வந்து என்ன நடக்குதுன்னே அப்டேட் பண்ண மாட்டாங்க. போலீஸா இருக்கட்டும் இல்ல கோர்ட்ல இருந்து ஏதாவது நோட்டீஸ் அனுப்புறாங்களானா அதுவும் நிறைய கேஸ்ல நடக்காது. விக்டிம்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல, நான் தான் கேஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்ததுன்னா அதுக்கும் புரோஜனம் இல்ல. சோ பெயில் வரும்போதே இந்த மாதிரி விக்டிம் ஃபேமிலிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும், அவங்களுக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருக்குன்னா வந்து வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரைட் கொடுத்துருக்காங்க. ஆனா அது ஒரு அப்சல்யூட்டா ஃபாலோ பண்றாங்களானா இல்ல, பட் அதுவும் ஃபாலோ பண்ணா இட்ஸ் அ குட் பிராக்டிஸ்.

0: அப்புறம் இப்போ குழந்தைங்கள ஆபாசமாக படம் எடுக்கிறாங்க, அதை எடுத்து அவங்களோட மொபைல் ஃபோன்லயோ இல்லை கம்ப்யூட்டர்லயோ ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதற்கும் தண்டனைகள் இருக்கா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து சும்மா சொல்ல முடியாது யாரும் என் ஃப்ரெண்ட் அனுப்புனாங்க அதனாலதான் என் ஃபோன்ல இருக்கு அப்படின்லாம் சொல்லி தப்பிக்கவே முடியாது மேடம். நம்ம வந்து செக்ஷன் 14ல வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 5 வருஷம் தண்டனை வித் ஃபைன். நீங்க ரிப்பீட்டட் கன்விக்ஷன் அப்படி ஏதாவது வந்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஃபைன், 7 இயர்ஸ் இது பிளஸ் ஃபைன். உங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் கண்ட்ரோல், அதாவது உங்களுக்கு வந்து நீங்க டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க வச்சுட்டே தானே இருந்தீங்க. அதுவும் இல்லாம கன்ஸ்ட்ரக்டிவ் பொசஷன் சொல்லுவாங்க, நீங்க எடுத்து வச்சிருந்தெல்லாம் இல்ல, நீ வச்சிருந்தீங்களா, நீங்க 4 பேருக்கு அனுப்புனீங்களா, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா மினிமம் 5 வருஷம். இந்த மாதிரி கண்டென்ட் எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா மொத்த வேலை ரெப்போர்ட் பண்றதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ்.
0: ஓகே மேம், இப்ப இந்த போக்சோ வழக்கின் போது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் பொறுப்பு, பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அது யார் மேல மேம் இருக்கு?
1: நீங்க வந்து ஏதாவது ஒரு லூப் ஹோல கண்டுபிடிச்சு பெனிஃபிட் ஆஃப் டவுட் வாங்கி வெளியில வந்துடலாம் அப்படின்னு ஒரு இது. ஆனா போக்சோ ஆக்ட்ல அது வந்து நடக்காது. போக்சோ ஆக்ட்ல வந்து பிரிசம்ஷன் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி விக்டிம். சோ இப்போ வந்து இந்த மாதிரி கேஸ் வந்துட்டாலே அக்யூஸ்டுக்கு மேலதான் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கும். அவங்க தான் இந்த கேஸை வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட்க்கு மேல இன்னசென்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணும்.
0: மேம், இப்போ ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு தெரியும் போது அந்த புகாரை வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு அளிக்கணும், எப்படி அளிக்கணும், அப்படி அளிக்கும் போது அதுக்கான விசாரணை மற்றும் நடைமுறைகள் என்ன மேம், ரிப்போர்ட்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் எந்த மாதிரி இருக்கும்?
1: ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், உங்க ஜூரிஸ்டிக்ஷனல் லிமிட்ல இல்ல இப்போ 0 FIR வந்ததுனால நீங்க எங்க வேணாலும் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா போய் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு, சோ அவங்க கிட்ட கூட நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். மூணாவது சைல்ட் ஹெல்ப் லைன் 1098 இருக்கு. இன்னொன்னு வந்து இன்டகிரேட்டட் சைல்ட் ஹெல்ப் லைன் சிஸ்டம்னு 112 எமர்ஜென்சி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீங்க அது கூட இன்ஃபார்ம் பண்ணலாம். யூஸ்வலா சைல்ட் ஹெல்ப் லைனும் CWC அதாவது சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியும் ஒரு எமர்ஜென்சி ஆக்சஸ் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இப்போ நிறைய DCPOs எல்லாம் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் ஆஃபீஸஸ், நிறைய கேசஸில் அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க. நிறைய கேசஸில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே சப்போர்ட் பர்சன்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் ஆவாங்க. சப்போர்ட் பர்சன்ஸ் யாருன்னா ஏதாவது NGOவாக இருக்கலாம் இல்லை தன்னார்வ தொண்டர்களாக இருக்கலாம், அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ட்ரையல் தே வில் பி த

0: விக்டிம் அண்ட் ஃபேமிலி.
1: ஓகே மேம். மேம் இப்போ வந்து சைல்ட் லைன் சொன்னீங்க, நல்லக்குழு சிடபிள்யூசி அப்படின்னு, அவங்களுடைய பங்கு என்ன மேம் போக்சோல?
0: சைல்ட் ஹெல்ப்லைன் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் பாயிண்டாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களையும் போலீஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்டும் அதே மாதிரி. சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி வந்து இப்போது இந்த சைல்டு எல்லாம் நிறைய பேர் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டு இருப்பாங்கல்ல. ஒருவேளை அப்பாவே அக்யூஸ்டாக இருக்கலாம், அவங்களே வந்து தப்பு பண்ணியிருக்கலாம், அம்மா வந்து அப்பாவுக்கு டிபெண்டண்டாக இருக்கலாம், ஒரே வீட்டில் இருக்கலாம். இப்போ வந்து அந்த சைல்டை வந்து திரும்பவும் அதே செட்டப்குள்ளே அனுப்புறது வந்து சரியில்லாத ஒரு இதாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கலாம்? இல்லை அவங்க வீட்டில் வந்து பார்த்துக்கவே முடியாது, இந்த ஒரு காசு இல்லை, இல்லை எங்களுக்கு யாருக்குமே வேலை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கலான்னு பார்ப்பாங்க. மோஸ்ட்லி வீட்டில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா இவங்க வந்து கவர்மெண்ட் ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை என்ஜிஓஸ் வந்து நடத்துகிறாங்க, அங்கே எல்லாம் குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: ஓகே மேம். இப்போ காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கும் போது காவலர்கள் வந்து எந்த மாதிரியான சிறப்பு நடைமுறைகள் வந்து எடுப்பாங்க?
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர் வந்து இங்கே ஒரு மேண்டேட்ரி க்ரைட்டீரியா பாக்ஸோ ஆக்ட் கீழே. இப்போ வந்து சைல்டு கிட்ட வந்து போலீஸ் பேசுகிறாங்க, என்னம்மா நடந்தது இல்லை என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க யாருமே யூனிஃபார்மில் வர முடியாது. அது வந்து ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு விஷயம். இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது கூட அந்த குழந்தையோட வீட்டுக்கு போய், அதுவும் வந்து யூனிஃபார்மில் போகக்கூடாது, நம்ம சாதாரணமாக சிவில் ட்ரெஸ்ஸில் போய் அவங்கள கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சு நீங்கள் வந்து க்வெஸ்சன், நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்குறேன் ஆன்சர் பண்ணுறேங்க அப்படின்லாம் கேட்காம சாதாரணமாக எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி பேசி என்ன நடந்தது பாப்பா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. அப்புறமா ஒரு விமன் போலீஸ் ஆஃபீஸர் எல்லா காரணத்தையும் இருக்கணும். அங்கே சைல்டும் அக்யூஸ்டும் சந்திக்கவே கூடாது. மூணாவது வந்து நைட்டில் வந்து யாரையுமே டீடைன் பண்ணக்கூடாது. பி ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் கூட காலையில் தான். ஐடென்டிட்டி வந்து ப்ரொடெக்ட் எந்த காஸ்ட்லையும் வெளியிலேயே போகக்கூடாது. இப்போது நான் பார்க்குற எஃப்ஐஆரில் எல்லாம் அந்த குழந்தையோட பேர் கூட இருக்காது, எல்லா இடத்துலையும் XXX தான் போடுவோம். அதே மாதிரி நாங்கள் வந்து கோர்ட்டில் ஏதாவது ஃபைல் பண்ணுறோன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பரோட பேர் இருக்காது, அட்ரஸ் இருக்காது. இப்போ அம்மாவே ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் த சைல்ட் அவங்க யாரோட அட்ரஸும் இருக்காது, ஜட்ஜுக்கே தெரியாது எந்த குழந்தை யார், எந்த ஊரில் உள்ள குழந்தை அப்படின்னு. அங்கே ஒரு குழந்தை இருக்குது, அந்த நம்பிக்கையில் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா நீங்கள் அட்டென்ஷன் கெயின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை வேற ஏதாவது இன்டர்பிரிட்டர்ஸ் தேவைனாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் எடுக்கலாம். பட் எந்த காரணத்து கொண்டும் அந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது.
1: ஓகே. அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது என்ன மாதிரி எல்லாம் பாதுகாப்பு கண்ணியமும் எவ்வாறு உறுதி செய்யப்படுது மேம்?
0: ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி. எக்காரணத்து கொண்டும் இந்த குழந்தையோட ஐடென்டிட்டி வந்து வெளியில் போயிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், இதை கடந்து வந்துடலாம், பட் ஐடென்டிட்டி வந்து எங்கேயாவது சேவ் ஆயிடுச்சுன்னா இந்த லாங் ரன் அந்த குழந்தையோட வாழ்க்கையே வந்து ரொம்ப பாதிக்கும். சுப்ரீம் கோர்ட் கூட இது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நிறைய கேசஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அப்புறமா பாக்ஸோ ரூல்ஸில் சரி, இல்லை செக்ஷன் 27 சரி, எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி, ஒரு ஃபீமேல் டாக்டர் தான் எக்ஸாமின் பண்ணோம், ஃபாரன்சிக் சாம்பிள்ஸ் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணோம் கரெக்டாக. எங்கேயாவது ஒரு செயினில் வந்து ஒரு த்ரெட் போயிடுச்சுனாலும் வி வில் மிஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ப்ரிசர்வேஷன் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நிறைய குழந்தைங்க வந்து டீனேஜ் ப்ரெக்னென்சியில் வரும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி பேசி எல்லாத்தையும் இது பண்ணணும். எக்ஸாமினேஷன் நடக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், பேரண்டாக இருக்கலாம் இல்லை அந்த குழந்தை ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் வந்து கூடவே இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் நடக்கும்போதும் இதே இது தான்.
1: ஓகே மேம். சைல்ட் ஃப்ரெண்ட்லி கோர்ட்ஸ் அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது?
0: குழந்தை வந்து கோர்ட்டுக்கே வராது. அவங்க விக்டிம் ஸ்டேட்மெண்ட் எடுக்க வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம், அது ஒரு கார்னரில் இருக்குது, யாருக்குமே தெரியாது. அது ஒரு விக்டிம் எக்ஸாமினேஷன் ரூம்னு எல்லாமே வந்து இன் கேமராவில் தான் நடக்கும். வேறு யாரும் வந்து நான் வந்து ட்ரையலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார முடியாது. சைல்டு வந்து அக்யூஸ்டை வந்து நேரடியாக பார்க்கவே முடியாது. எந்த விதமான என்கேஜ்மெண்ட்டும் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது. குழந்தைய வந்து திரும்ப திரும்ப இன்னைக்கு வந்து வாய்தா, இன்னைக்கு அர்ஜென்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் வர சொல்ல முடியாது. குழந்தை வந்துடுச்சுன்னா அன்னைக்கு வந்து ஹியரிங் வந்து நடக்கணும். அதே இது கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது அந்த டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து நேரடியாக குழந்தைகிட்ட க்வெஸ்சன் பண்ண முடியாது. அது வந்து ஜட்ஜு கிட்ட க்வெஸ்சன் சொல்லுவாங்க, ஜட்ஜு வந்து குழந்தைகிட்ட வந்து போடுவாங்க. சைல்டு விட்னஸ் ரூம் வந்து எப்படி

0: வல்னரபிள் விட்னஸ் ரூம்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்னா, நல்ல சோஃபா, நல்ல இந்த டாய்ஸ் இருக்கும், நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும், சைல்டு ஃப்ரெண்ட்லியாக. சைல்டு வந்து சும்மா ஒரு பிளே ரூமில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த செட்டப்பில் இருக்கும். ஸோ ஐடென்டிட்டியும் ப்ரொடெக்ட் ஆகுது, அதே நேரம் ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லி மெக்கானிசமும்.
1: ஓகே மேம், போக்சோ வழக்கு வந்து எவ்வளவு காலத்தில் வந்து இதை முடிச்சு வைக்கணும், எவ்வளோ சீக்கிரமாக வந்து இதுக்கு தீர்ப்பு கிடைக்கும் மேம்?
0: ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா 35 கீழே நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும, 30 டேஸ்க்குள்ளே ஸ்டேட்மெண்ட்டு, எவிடன்ஸ், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்.
1: ஓகே மேம், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அண்ட் மறுவாழ்வு ப்ரொடெக்ஷன் ரீஹாபிலிட்டேஷன் என்னென்ன மேம்?
0: இன்ட்ரிம் காம்பன்சேஷன்னு வந்து கொடுப்பாங்க, அது வந்து செக்ஷன் 33(8) ப்ளஸ் ரூல் 9 ஆஃப் த பாக்ஸோ ரூல்ஸ் கீழே 2020 கீழே காம்பன்சேஷன். இப்போ சைல்டு சார்பாக அப்ளிகேஷன் செய்யலாம், இல்லை சிலப்போ கோர்ட்டே வந்து ஆர்டர் பண்ணும். இப்போ பெயில் பெட்டிஷன் வரும்போது, ஓ இப்படி நடந்திருக்கு, சரி அவர் பெயிலில் விட்டாலும் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் காசு வந்து ஃபைனாக கேட்டுங்க, அது குழந்தைக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா லீகல் எய்ட் அத்தாரிட்டிக்கிட்டே கொஞ்சம் காம்பன்சேஷன் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க சூமோட்டோவாக. அதே மாதிரி CWCலையும் தெர் ஆர் செட் ஆஃப் பீப்புள், கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும், சைக்காலஜிஸ்டாக இருக்கட்டும், சைல்டு சைக்காலஜிஸ்ட், ஸோ அவங்கெல்லாம் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஹூ வில் ஹெல்ப் த சைல்ட்.
1: ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்களில் குழந்தையோட விவரங்களை வெளியிட்டால் அவர்களுக்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்னென்ன?
0: ஸோ இது ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். மீடியா ஸ்பேசஸ் அப்படின்னு நம்ம இப்போ சொன்னோம்னா, மீடியாவோட டெஃபினிஷனே வந்து வைடன் ஆயிடுச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சோஷியல் மீடியா தவிர இந்த சின்ன சின்ன மஷ்ரூம் பேஜஸ்ல எல்லாம் நியூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுறீங்கன்னா என்னால் வந்து அந்த குழந்தையும் ஃபேமிலி யாரையுமே ட்ரேஸ் பண்ணவே கூடாது, அதுதான் அதோட இன்டென்ஷன். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம். பாக்ஸோ சட்டத்துக்கு கீழேயே உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸும் இருக்குது.
1: ஓகே மேம், மேம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான அரசு வழங்கும் இடைக்கால நிவாரண நிதி, அதை வந்து பெறுவது எப்படி மேம்?
0: இப்போது ஏதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டாலே அது வந்து சூமோட்டோவாக அரசு கொடுக்கணும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அது நடக்க மாட்டேங்குது. கோர்ட் ஆர்டர் கொடுத்தா தான் அவங்க, ஓ அப்படி இப்படி ஒரு கேஸ் இருக்கா, நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வராங்க. இன்ட்ரிம் காம்பன்சேஷன் வந்து யூஸ்வலாக முதல்ல வந்து குறவாக தான் இருக்கும், 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னு இருக்கும். யூஸ்வலாக கோர்ட் வழியாக வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க.
1: ஓகே, இந்த மாதிரி கேஸில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப எவ்வளவு காலம் எடுக்கும், அதற்காக மறுவாழ்வு மையங்கள் வந்து எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு?
0: ஸோ நிறைய ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வுக்காக நிறைய வந்து வசதிகள் இருக்குது. முதல்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல அக்காமடேஷன், ஒரு தங்குறதுக்கு நல்ல இடம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, மெடிக்கல் கேர் இருக்கா பார்ப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தையோட எஜுகேஷன் எப்படி கண்டினியூ பண்ணணும், நிறைய பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியாலேயும் சப்போர்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட்ஸும் நிறைய இருக்குது. அப்புறம் ஃபேமிலி ரீஇன்டெக்ரேஷன், நிறைய பேர் ஃபேமிலியை விட்டே தள்ளி இருப்பாங்க, ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஃபேமிலி சப்போர்ட் கொடுக்க முடியுமா, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, லாங் டேர்மில் அவங்கள வந்து எப்படி மறுவாழ்வு கொண்டு வரலான்னு நிறைய அந்த மிஷன் வட்சலா, ஃபேமிலி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் இன்ஸ்டிடியூஷன், அது எல்லாமே இருக்குது.
1: மேம் பள்ளிகளில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் என்னென்னலாம் இருக்குது மேம், சேஃப்டி கைட்லைன்ஸ் எல்லாமே?
0: பள்ளிகளில் வந்து ஸ்கூல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் 2021 இருக்குது. ஸோ யூஸ்வலாக அதை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஓரளவு சிசிடிவி கேமராஸ் வந்து மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து ஓரளவு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் செக்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னும் ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து பாக்ஸோ அவேர்னஸ், அட்வொகேட்ஸாக இருக்கலாம் இல்லை என்ஜிஓவில் இருக்கலாம், அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்தணும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸ்கூல்லையாக இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் கற்றுக் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லை இப்போ ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ யார்கிட்ட வந்து சொல்லுவேன், உங்கள் மிஸ்கிட்ட போய் சொல்லலாம், இல்லை ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய் சொல்லலாம் அப்படின்னு. நம்ம ஸ்கூல்லலாம் இந்த வல்னரபிள் ஸ்பேசஸ்ன்னு 2-3 ஐடென்டிஃபை பண்ணி எங்கே வந்து அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து செக்யூரிட்டி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். கவுன்சிலர் சப்போர்ட் மெக்கானிசம், ஸோ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சென்சுவலாக வர்றதுக்கு இருக்குது, இல்லை அப்யூஸாக வர்றது, இல்லை புல்லிங்காக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, அது கூட இந்த செக்ஷுவல் இன்டென்ட்டோடு வரலாம். ஸோ அதனால் கவுன்சிலர் சப்

0: மெக்கானிசம்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். எமர்ஜென்சி கான்டாக்ட் டிஸ்பிளே வச்சுக்கலாம், இந்த 1098 நம்பர் மாதிரி நீங்கள் எங்கேயாவது இதுதான் எமர்ஜென்சி நம்பர் இந்த ஸ்கூலில் அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து எவ்வளோ நரிஷ் பண்ணுறோமோ, எவ்வளோ நச்சர் பண்ணுறோமோ, அப்படி தான் அவங்க பெரிய ஆளாக வளர்ந்து வருவாங்க. ஸோ டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் சென்சிட்டைசேஷன், இதெல்லாம் வந்து தப்பான விஷயம், இந்த மாதிரி அவங்களுக்கு அவேர்னஸ் நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா அவங்க தான் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்காங்க. ஸோ அது சொல்லலாம். சைபர் செக்யூரிட்டி பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போது வல்னரபிள் ஸ்பேசஸில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஆன்லைனில், அப்படி தானே அனானிமஸாக மூஞ்சி இல்லாமல் பேர் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விதமாக அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்க இருக்க ஐ திங்க் இந்த ஸ்கூல் சேஃப்டி கைட்லைன்ஸ் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் அண்ட் பெட்.
1: இப்போ நீங்கள் சொன்னதுலேயே அந்த குழந்தைகள் வந்து தங்களுக்கு நேர்ற தவறுகளை வந்து பயமின்றி வந்து பேச அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ காலகட்டத்தில் தற்போது சமூகத்தில் போக்சோ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு வந்து எந்த அளவில் இருக்குது மேம்?
0: இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஆகலைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரிப்போர்ட் ஆகிற கேசஸும் நிறைய ஆயிருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிற கேசஸும் இருக்குது. ஸோ அவங்க வந்து முன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த சேஃப் ஸ்பேஸும் நமக்கு வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த இது மாறினாதான் நம்மளோட அவேர்னஸும் நம்ம வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்குது ஓரளவு அஃப்ளூவெண்ட் ஃபேமிலிஸ்லாம் அவேர்னஸ் இருக்குது, பட் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கும் வாய்ஸ் இருக்குது, தேர் ஆல்சோ சீன் அண்ட் ஹர்ட் அப்படின்னு நம்ம வந்து வெளியில் கொண்டு வரோமா இல்லைன்னா இல்லை தான்.
1: ஓகே மேம், இப்போது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் போக்சோ பற்றின விழிப்புணர்வு எந்த மாதிரி இருக்குது மேம்?
0: போக்சோ பற்றின விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக இருக்குது, ஆனால் டு வாட் எக்ஸ்டென்ட்னு க்வெஸ்சன் மார்க் தான். குழந்தை வந்து எவ்வளோ ஃப்ரீயாக வந்து கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இந்த மாதிரி இந்த அங்கிள் பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல, அந்த நோ மீன்ஸ் நோ, இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துருச்சுன்னா தள்ளிப்போ அப்படின்னு அந்த ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ் வந்து நிறைய நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைகிட்டையும் நீ சொல்லு உனக்கு என்ன தோணுது அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ வீட்டில் கேட்குறாங்கன்னு தெரியல. நீங்கள் நிறைய குழந்தைங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேச பேச குழந்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லும், இந்த மாதிரி நடந்ததுமா, இது இது இது வந்து கரெக்டா இல்லை தப்பா, இது வந்து இந்த அங்கிள் இப்படி பண்ணாங்க, இது எனக்கு பிடிக்கலம்மா, நான் தள்ளிவிட்டேன். ஸோ அதை சொல்ல சொல்ல உங்களுக்கும் வந்து ஓ இப்படி நடந்திருக்கு, நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாமா, இல்லை குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பான செட்டப் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து நிறைய நடக்கணும்.
1: நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஒரு பெற்றோரும் தங்களோட குழந்தைக்கு குட் டச் பேட் டச் மற்றும் அவங்க வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்லையும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துலையும் தான் இருக்காங்க அப்படின்றத உணர வச்சாலே பிள்ளைகள் வந்து அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க அப்படின்ற தைரியத்தோட வளர்க்கணும்னு சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக
1: குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களை குறைக்கிறதுக்கு சட்டத்தை தாண்டி சமூகமாக நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
0: என்னை பொறுத்த வரைக்கும் வந்து குழந்தைக்கு வந்து யுவர் ஹர்ட் யுவர் சீன் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறது, ரெண்டாவது வந்து குழந்தை நம்ம சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்கறது, அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது, பாடி ஒன்னோடது, நீ வந்து ஸ்ட்ராங்கான பர்சன், நீ எதையும் கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுவ அப்படின்னு அந்த குழந்தைக்கே ஒரு அவேர்னஸ் கொடுக்குற வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைய வந்து யாராவது இந்த மாதிரி சீண்டல் ஏதாவது பண்ணால் நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கொடுக்கணும். ஸ்கூல்ஸ்லேயும் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வரணும், டீச்சர்ஸ் வந்து மோர் சென்சிட்டைஸ்டாக மாறணும். ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைய வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப சேஃபான ஒரு கம்யூனிகேட்டட் அட்மாஸ்ஃபியரில் கொண்டு வச்சு நிறைய சென்சிட்டைசேஷன் தேவைப்படுது. போலீஸ், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், கோர்ட்டில் இருக்கிறவங்க, ஜட்ஜஸ், ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டும் கொண்டு வரணும்.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சூழலையும் அவங்களுக்கு தேவையான சட்ட விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்றது நம்மளோட எல்லாருடைய ஒரு அத்தியாய கடமையாக இருக்குது. அதை பற்றியும் போக்சோ சட்டத்தை பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி அழகாக வந்து எடுத்துரைச்சிங்க, அதுக்காக ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
2: நேயர்கள், இதுவரை வழக்கறிஞர் நிவ்யா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. பரமேஸ்வரி.
3: நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா AIR சென்னை WW@gmail.com என்ற மின்னஞ்சல்

0: மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் OTT தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்குகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்கவுள்ளார். இதன்படி 2024 ஆண்டிற்கான தாதா சாஹிப் பால்கே விருது கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமிக்கு அளிக்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர்கள் மம்முட்டியும் கார்த்திக் ஆரியனும் பெறுகின்றனர். சிறந்த நடிகைக்கான விருது யாமி கௌதம் பெற உள்ளார். கல்கி 2898 AD சிறந்த பொழுதுபோக்கு திரைப்பட விருதை பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு திரைப்பட நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாக மலைப்பகுதிகள் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழகத்தின் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, மண் சரிவு, மலைச்சரிவுகளில் நிலையற்ற தன்மை, சாலைகளில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து போக்குவரத்து பாதிப்பு போன்ற அபாயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மலைப்பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக பணியாளர்களையும் உபகரணங்களையும் முன்கூட்டியே நிலைநிறுத்த வேண்டும். நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் கால்வாய் நீர்வழிகள், கண்மாய்கள், மழைநீர் வடிகால்களில்

0: தடையின்றி நீர் செல்வது உறுதி செய்யப்பட வேண்டும். மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் சேதமடையாமல் இருப்பது கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். டெங்கு மற்றும் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் நோய் அதிகரித்து வரும் பகுதிகளை கண்டறிந்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கொசு உற்பத்தியை தடுக்கும் முறைகள், உடனடி மருத்துவ ஆலோசனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டெங்கு காய்ச்சலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சைக்கு ஏதுவாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கோவை, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், மதுரை, நீலகிரி, சிவகங்கை, தென்காசி, தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கு விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மையூர் காந்தி கிராமம் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1530,000 மாணவ மாணவியர் கூடுதலாக பயன்பெறுகிறார்கள். இந்த திட்டத்திற்கு 217,63,00,000 ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து, பள்ளி வருகை, கற்றலை ஒருங்கிணைத்து பள்ளிக்கல்வி அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணாக்கரின் கல்வி பயணத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் இது பெரிதும் பயனளிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த பகுதி அமைச்சர்களும் ஆட்சித்தலைவர்களும் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. செமிகண்டக்டர் துறையில் தலைமைத்துவ நாடாக இந்தியா உருவெடுக்கும் நோக்கத்துடன் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பெரும் முதலீடுகளுடன் செமிகண்டக்டர் உதிரி பாகங்கள் தயாரிப்பு முழுவீச்சில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. சூரிய சக்தி, காற்றாலை, பசுமை ஹைட்ரஜன், உயிரி எரிசக்தி துறைகளில் உற்பத்தி ஊக்கத்தொகை திட்டங்களுக்கு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. PLI திட்டத்தால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து இறக்குமதி பெருமளவு குறைந்து வரும் அதே நேரத்தில் உள்நாட்டு தொழில் முனைவோர் பெரிதும் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் 9வது சர்வதேச தண்ணீர் வாரத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், படைப்பாற்றல், புதுமையான தொழில்நுட்பங்கள், வலுவான கொள்கைகள், அறிவியல் திறன், உள்ளூர் அனுபவங்கள், சமூக பங்களிப்பு போன்றவற்றின் மூலம் நீர்வளம் சார்ந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்றங்களால் மழைப்பொழிவிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக எடுத்துரைத்த அவர், ஆற்றுப்படுகை மேலாண்மை, நிலத்தடி நீர்பெருக்கம், மழைநீர் சேகரிப்பு, வலுவான பாசன முறைகள் போன்றவற்றின் மூலம் நீர் மேலாண்மை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் பேசுகையில், நாட்டிலுள்ள அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான அதேவேளையில் போதுமான குடிநீரை வழங்குவதில் அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். நீரை பாதுகாப்பதில் அனைவருக்குமே பொறுப்பிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 5 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நீர் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன.

0: போதைப் பொருள் தடுப்பு குழுவின் மூன்றாவது தேசிய மாநாட்டை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் எதிர்கால தலைமுறையினரை பாதுகாப்பதற்கான நடைமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. 36 மாநிலங்களின் போதைப் பொருள் தடுப்பு படையின் தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பொறுப்புணர்வுடன் இணைந்து செயலாற்றுவதை கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான இணையதள சேவைகளை அமைச்சர் தொடங்கி வைத்ததுடன் இது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இடைத்தேர்தலையொட்டி தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் களம் தற்போது விறுவிறுப்பு அடைந்துள்ளது. 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வீடற்ற முறையில் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு வசதியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தொகுதி முழுவதும் மொத்தம் 1236 வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 3 குழுக்களாக பிரிந்து தற்போது தபால் வாக்குகள் பெறப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதார பணியாளர்கள் முழுவீச்சில் விழிப்புணர்வு மூலம் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்.
2: நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெங்கு காய்ச்சல் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தமாவே இந்த மாசத்துல நம்மளுக்கு ஒரு 10 டெங்கு கேஸ் மட்டும் தான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. டிபிசி ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்விங்ல வந்து ஃபீல்ட்ல இருக்கு. டெங்குக்கான அவேர்னஸ் ஆக்டிவிட்டி, சோர்ஸ் ரிடக்ஷன், அந்த எல்லா பணிகளும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபீவர் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்பப்போ நம்ம வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலர் பேசிஸ்லயே வந்து அது நடக்குது.
0: ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இலங்கைக்கு எதிராக ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் 147 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்த நிலையில் 217 ரன் என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய இலங்கை 15.4 ஓவரில் 69 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்க உள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை. ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
4: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திர பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். கோடை வெயிலில் பல பிரச்சனைகள் நமக்கு வருவதுண்டு. சிறுநீரக பாதை தொற்று, உடல் வறட்சி எனப்படும் டீஹைட்ரேஷன், வறண்ட சருமம், சித்தத்தினால் வரும் தலைவலி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இது கோடையினால் வருகிறதோ இல்லையோ, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆயுர்வேதத்தில் எப்படி தீர்வு காணலாம் என்று இன்று பார்க்கலாம். தன்வந்தர தைலம் அல்லது திருவலா தைலம் என்று சொல்லக்கூடிய தைலத்தை உடம்பில் தடவிக்கொண்டு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஊறி நல்ல வெந்நீரில் தினமும் குளிக்கலாம். இதையே தலைக்கு தேய்த்துக் கொள்வதாக இருந்தால் வாரத்துக்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ மட்டுமே செய்ய வேண்டும். அதுவும் சைனசைட்டிஸ் இல்லாதவர்கள் செய்யலாம். வாரத்துக்கு 2 நாள் 2 டீஸ்பூன் விகிதம் விளக்கெண்ணெயை கால் டம்ளர் வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து உறங்கும் முன் உட்கொள்ளலாம். இதை தவிர நம் எல்லோருக்கும் தெரிந்த நன்னாரி சர்பத்து, மண்பானை குடிநீர், நுங்கு, இளநீர், நீர்மோர் போன்ற விஷயங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஏன், பசு நெய் கூட உணவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். இதை தவிர 1 கைப்பிடி பிடி புதினா எடுத்து 2 டம்ளர் நீர் சேர்த்து அதை இளா நெருத்தில் நன்றாக காய்ச்சி 1 டம்ளர் ஆகும் வரை காய்ச்சி விட்டு அந்த 1 டம்ளர் கஷாயத்தை காலையில் 1/2 டம்ளரும் மாலையில் 1/2 டம்ளரும் உட்கொள்ளலாம். இந்த கஷாயத்திலே கஷாயம் செய்த பிறகு பெரிய நெல்லிக்காயின் ஜூஸ் எடுத்து 1/20 மில்லி சேர்த்தும் குடிக்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து உள்ளது. இதே பெரிய நெல்லிக்காயை ஜூஸ் செய்து 1/20 மில்லி

0: கொண்டு அதில் ஒரு 10 மில்லிகிராம் தேனும் கலந்து கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளலாம். இதனாலும் உடல் சூடு குறையும், கோடையில் வெயிலை தாங்கக்கூடிய ஒரு திராணி ஏற்படும். இதை தவிர உடல் பூச்சுக்கு பால் மற்றும் கற்றாழையின் ஜெல், அதாவது சோற்று கற்றாழையின் உள்ளிருக்கும் மஜ்ஜை ஒரு தேக்கரண்டி விகிதம் எடுத்துக்கொள்ளலாம். 1 டம்ளர் பால் அதனுடன் நன்றாக இழைத்த சந்தனத்தை 1/2 டீஸ்பூன் விகிதம் சேர்த்துக்கொண்டு உடம்பிலும் முகத்திலும் பூசி 1/2 மணி நேரம் ஊற வைத்து பின் வெந்நீரில் குளிப்பதால் தோல் எரிச்சல், தோல் அழற்சி மற்றும் வறண்ட சருமம் சரியாகும். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டோம்.
2: நேர்களே, இன்று 7:30 720 KHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
3: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: Several districts are report.
1: Spell of heavy rain will begin in Madhya Pradesh from 23rd of September. According to the weather department, the system will be more active on 24th and 25th of September. In next 2 days, heavy to very heavy rain is likely in 17 districts. Jabalpur, Rewa, Shahdol and Sagar divisions will be affected the most. Bhopal and Narmadapuram divisions are also on alert. The weather department says a low pressure area is behind this. The state has received an average of 33.7 inches of rain so far. The southwest monsoon will start withdrawing from the last week of September, but heavy rain is expected before that. Abhinav Goyal, Akashvani Samachar, Bhopal.
0: In women's cricket, India thrashed Sri Lanka to win the first ever gold medal in the final in Asian Games 2026 at the Aichi Prefectural Korogi Sports Park, Japan. Sri Lanka were bowled out for just 69 in 15.4 overs as India completed a comprehensive victory by 147 runs. Batting first, India posted a commanding 216 for 3 in 20 overs. And India's women's opener, Smriti Mandhana, created history as she became the first cricketer in the world to score 11,000 runs in women's international cricket. Smriti made the record during the Asian Games final against Sri Lanka in Nishin. Mandhana smashed 3 sixes and 3 fours in the first 4 overs to get India off to a blistering start. She surpassed former Indian captain Mithali Raj's record of 10,868 runs across all formats. And now before we end the bulletin, the headlines once again. Vice President C.P. Radhakrishnan says India International Water Week is a significant platform to bring all stakeholders to deliberate upon challenges of water management. Union Home Minister Amit Shah inaugurates third National Conference of Anti-Narcotics Task Force Heads of States and UTs in New Delhi to deal with drug menace. Government urges bank employees to refrain from resorting to strikes, agrees to keep performance-linked incentive scheme in abeyance. And Indian women's team thrashes Sri Lanka to win gold medal in Asian Games. Opener Smriti Mandhana creates history as she becomes first woman cricketer to complete 11,000 runs in international cricket. With that, we end the midday news.
2: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. திரைகானம் கேட்கலாம் பாடல்கள் ஒலிக்கும் முன். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: இப்போது ஒலிக்குள்ள திரைகானத்தின் முதல் பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் கங்கா பாடல்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: ராயன் திரைப்படத்தில் ஏ ஆர் ரஹ்மான், தனுஷ் பாடிய பாடல்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் அல்போன்ஸ் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலைவரிசையில் மீண்டும் திரைகானம் மாலை 5:30.
1: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
2: காலனூர் பொறுத்தவரையும் இனிஷியலா நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்றது தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழில் எந்த தொழில் நல்லதுதான், முடிஞ்ச அளவுக்கு சின்னதா 300-300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
1: கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
3: காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கணும்.
1: ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 2:40. 20
4: ஆகாஷ் வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஷாகேந்திர விலாசத்தில் வேட்டை பயணம். உரை வழங்குபவர் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருதத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள்.
5: மனிதர்கள் வேட்டையாடுபவர்களாக இருந்து உணவு சேகரிப்பவர்களாக பரிணமித்தனர். காடுகளில் வாழ்ந்த ஆதி மனிதர்களுக்கு வேட்டையாடுதலே முதன்மையான உணவு ஆதாரமாக இருந்தது. நாகரிகம் வளர்ந்து வேளாண்மை தோன்றிய போது விலங்குணவு என்பது ஒரு கூடுதல் ஆதாரமாக மட்டுமே மாறியது. காலப்போக்கில் வேட்டையாடுதல் ஒரு பொழுதுபோக்காகவே அல்லது விளையாட்டாகவோ மாறியது. மிருகயா அல்லது வேட்டையாடுதல் என்பது வில்வித்தையோடு தொடர்புடைய ஒரு விளையாட்டாகவும் மன்னர்களுக்குரிய ஒரு முறையான பொழுதுபோக்காகவும் திகழ்ந்தது. வேதங்களை தவிர்த்து பார்க்கையில் ஆரம்பகால இலக்கிய படைப்புகளில் வேட்டையாடுதல் குறித்த குறிப்புகள் காணப்படுகின்றன. உதாரணமாக பாணினியின் அஷ்டாத்தியாயி நூலில் விலங்குகள் மற்றும் பறவைகளை பிடிப்பவர்களுக்கு குறிக்கும் லுப்தக, மார்கிக, ஷாகுனிக போன்ற சொற்கள் மூலமும் குறிப்பிட்ட சில பறவைகளை பிடிப்பவர்களுக்கு குறிக்கும் மயூரிகா, தைத்தரிக்க போன்ற சொற்கள் மூலமும் வேட்டையாடுதல் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஒரு கிரௌஞ்ச பக்ஷி வேட்டையாடப்பட்ட போது ஏற்பட்ட இரக்க உணவிலிருந்து இராமாயணம் உருவானது. தசரதன் சப்தவேதி ஒலியை வைத்து இலக்கத்தை தாக்கும் வித்தியை பயிற்சி செய்தது ராமனும் லக்ஷ்மணனும் தண்டகாரண்யத்தில் வேட்டையாடியது போன்ற பல வேட்டை நிகழ்வுகள் இக்காவியத்தில் இடம்பெற்றுள்ளன. மகாபாரதமும் வேட்டை குறித்த விவரணங்களால் நிறைந்துள்ளது. பாண்டு மன்னன் மானை வேட்டையாடி சாபம் பெற்றது, பாண்டவர்கள் காமிய காட்டில் விலங்குகளை வேட்டையாடியது மற்றும் பரீட்சித் வேட்டைக்கு சென்றது ஆகியவை நன்கு அறியப்பட்ட சில நிகழ்வுகள் ஆகும். வேட்டையாடுதல் அரசர்களுக்கான ஒரு விளையாட்டு. வேட்டையாடுதல் ஒரு அரசருக்கு அவசியமான விளையாட்டு என்று கௌட்டில்யர் கருதுகிறார். ஏனெனில் இதில் பல நன்மைகள் உள்ளன. உடல் நலத்தை பேணுதல், ஆயுதங்களை கையாள்வதில்

பயிற்சி விலங்குகளின் மனநிலையை அறிந்து கொள்ளுதல். அரசரையும் வீரர்களையும் உடல் தகுதியுடன் வைத்திருக்க உதவுகிறது. மிருகாயாம் து வியாயாம ஸ்லேஷ்ம பித்த பேத ஸ்வேதனாஷ்டலே ஸ்திரேஷ்ட காயே லக்ஷ்ய பரிச்சய கோப பயஸ்தானே ஹிதேஷு ச மிருகாயாம் சித்த ஞானம் அனித்யயானாம் சேதி. இது அர்த்தசாஸ்திரத்தில் 8 அத்தியாயத்தில் உள்ளது. ருத்ரதேவரின் சைனிக சாஸ்திரம் என்றும் நூலில் வேட்டையாடுவதால் கிடைக்கும் நன்மைகளையும் பட்டியலிடுகிறார். வேட்டையாடும் பழக்கம் உடலில் கொழுப்பை குறைத்து உடலை லேசாக்கிறது, வலிமையையும் ஊக்கத்தையும் பெருக்கிறது, தசைகளை உறுதியாக்கிறது, பசியை தூண்டுகிறது. மேலும் பசி, தாகம், வெப்பம், குளிர், சோர்வு மற்றும் இரவு விழிப்பு ஆகியவற்றை தாக்கும் திறனை அளிக்கிறது. தஸ்யாஹா சுசேவான் மேதஸ்டேதோ வபுஷி லாகவம் பலசோபசயோ தாட்ரியமந்தராக்னேஷ்ட பாட்டவம். சாம்ராஜ்யலக்ஷ்மி பீட்டிகா என்றும் நூலில் ஒரு மன்னர் வேட்டைக்கு செல்வதை ஆதரிக்கும் காரணங்களை வரிசைப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. காட்டு விலங்குகளால் துன்புறுத்தப்படும் நகர அல்லது கிராம மக்களை காத்தல், தனது ஆட்சியை விரிவுபடுத்துதல் மற்றும் தனது படைகளின் திறனை வலிப்படுத்துதல். சார்வபௌமே நரபதிர் மண்டலஸ்ய ஈஸ்வரோ அபிவா பூரே ஜனபதே சைவ மிருகபாதானி விருத்தையே. வேட்டையாடும் முறைகள். சைனிக சாஸ்திரத்தில் வேட்டையாடுதலின் 8 வகைகளை குறிப்பிடுகிறார். குதிரை மீது அமர்ந்து வேட்டையாடுதல், பொறிகள் மற்றும் வலைகளை பயன்படுத்துதல், தந்திரோபாயங்களை பயன்படுத்துதல், பயிர்களின் அசைவு கவனித்து வேட்டையாடுதல், மறைந்திருந்து காத்திருத்தல், கால் தடங்களை உன்னிப்பாக ஆராய்தல், வேட்டை நாய்களை பயன்படுத்துதல், வேட்டை பருந்துகளை பயன்படுத்துதல். ஆஷ்வீனான்யா சஜலான்யா கால்யான்யா யாவஷீபரா சாபேக்ஷான்யா பதப்பிரேக்ஷா ததா ஸ்வகணிகா பரா ஷேன பாதாஷ்டமீ சேதாக க்ரமேண பரிகீர்த்திதாக ஸ்வலக்ஷணமதைஷாம் ஹி ததா கர்த்தவ்யதோச்சியதே. வேட்டைக்கான மன்னரின் பயணம். கவிஞர் ஸ்ரீதர வெங்கடேஷர் ஷாகேந்திர விலாசம் என்றும் நூலில் 3 காண்டத்தில் மன்னர் ஷாகாஜியின் வேட்டை பயணத்தை விவரிப்பதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதற்கான ஆயுதங்கள் மற்றும் மன்னரின் புறப்பாடு ஆகியவற்றை தத்ரூபமாக சித்திரிக்கிறார். சமஜனி மிருகயாயாம் சாபிலாஷஸ்ததானீம். வேட்டைக்கு செல்லவிருக்கும் அரசரை உற்சாகப்படுத்த ஒட்டுமொத்த நகரமும் ஆயத்தமானதை அந்த விவரணை தெளிவாக உணர்த்துகிறது. படை தயாரான நிலையில் அரசரை வரவேற்க காத்திருந்தது. அரசரை வரவேற்க அரண்மனைக்கு வெளியே படை காத்திருக்கும் காட்சியுடனேயே 3 காண்டம் தொடங்குகிறது. அப்பொழுது அரசர் புறப்படுவதை அறிவிக்கும் வகையில் பெரிய முரசுகள் முழங்கின. அத க்ஷமபால மணேர் நிதேசநாத்து அநீகினி சன்னகனோத்தரங்கிதா நபோபிதா பூரி கபேரபேரிகா ஸ்வனேன யாத்ராம் ஆரபட்டீம் அடீகத. அழகிய வெண்குதிரையின் மீது ஏறி மன்னர் மிகுந்த உற்சாகத்துடன் புறப்பட்டார். மன்னர் வேட்டைக்கு செல்லும்பொழுது மேற்கொள்ளப்படும் சடங்குகள் குறித்த விரிவான விவரங்களை ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவால் எடுத்துரைக்கிறார். மன்னருக்கு மேலே அலங்கரிக்கப்பட்ட வெண் கொற்றக்குடை பிடிக்கப்பட்டிருந்தது. மன்னரும் முழுவதுமாக வெண்ணிற ஆடையையே அணிந்திருந்தார். பாணர்களும் வந்திகளும் அவரை புகழ்ந்து பாடினர். தத்த ஆனத்த மற்றும் பல வகையான இசை கருவிகளும் இசைக்கப்பட்டன. குதிரைப்படை தேர்கள் மற்றும் சிற்றரசர்கள் ஆகியோரும் மன்னரை பின்தொடர்ந்து

சென்றனர். தஞ்சாவூர் நகரம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மன்னரை வரவேற்கும் விதமாக அரச வீதியில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு ஈரமாக்கப்பட்டிருந்தது. நகரத்து மங்கையர் மன்னரை காணும் ஆவலுடன் கூடி நின்றனர். மன்னரின் இந்த பயணம் மிகுந்த ஆடம்பரத்துடன் கொண்டாட்டத்துடன் அமைந்தது. குடிமக்களின் பல்வேறு மகிழ்ச்சி நிகழ்வுகளுக்கு நடுவே அந்த விழா கோலம் நகரம் வழியாக சென்ற மன்னர் நகரின் எல்லையின் இருந்த காட்டினை அடைந்தார். காட்டில் இருந்த வேடர் குழுவினர் ஷாஜி மதிப்புமிக்க பல பொருட்களை பரிசாக அளித்தனர். வேட்டைக்கான உடை போன்ற பல பரிசுகளுடன் மன்னரை வரவேற்று அவருக்கு உரிய மரியாதைகளை செலுத்தினர். உண்மையான வேட்டை. அரசர் படையை நிலைநிறுத்திவிட்டு காட்டிற்கு மறைந்திருந்த காட்டு பன்றிகளை மற்றும் புலிகள் போன்ற விலங்குகளை கண்டறிய அடர்ந்து காற்றுக்குள் சென்றனர். ஞவேஷ்யத குவாபி சமூகு க்ஷிதிக்ஷிதா வியக்யாஹ்யாந்த மிருகயோச்சிதை சமம் அத்ருஷ்ய தாரண்யதலே துராசதா வராக ஷார்தூல ததிஹி ததஸ்ததஹ. வேட்டைக்காரர்கள் மற்றும் நாய்களை பிடிப்பவர்கள் அடங்கிய ஒரு சிறிய குழு மன்னருடன் சென்றது. வேட்டைக்கு தேவையான ஆரம்ப கட்ட ஏற்பாடுகளை செய்வதற்காக அக்குழு புறப்பட்டது. மான் வேட்டைக்காரர்கள் வலையை விரித்தனர். மற்றவர்கள் பிசுபிசுப்பான பசை மற்றும் பொறிகளை பயன்படுத்தி காட்டு விலங்குகளை பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். ஞயுஞ்சத ஸ்வக்ரஹ கர்மடாஷுனோ வியசாரயன் வாகுரிகாஷ்ட வாகுராஹா குணௌக நெர்யாச ஷலாகிகாஹா பரே வியதன்வாதன்யே அஸ்புடயன் மிருகாதனானு. விலங்குகளை வேட்டையாடுவது குறித்த இந்த பொதுவான விளக்கத்தை தொடர்ந்து சிங்கம் புலி காட்டுப்பன்றி போன்ற பல்வேறு வகையான காட்டு விலங்குகளை பிடிப்பது குறித்தும் கவிஞர் விவரிக்கிறார். காட்டுப்பன்றி. வில்லின் ஓசையால் சிற்றமடைந்த அந்த ஆவேசமான காட்டுப்பன்றி பாய்ந்து வந்தபோது அரசன் கூர்மையான அம்புகளை அதன் வாய்க்குள் மிக விரைவாகச் செலுத்தினான். தனுர் நினாதேன சகாபவத் புரஹ க்ருத்ரா வராஹோஸ்ய முகே நிருபேஷுனா. மன்னரின் அம்புகளால் அந்த பன்றி மேலும் துளைக்கப்பட்டு அதன் உடல் முழுவதும் இரத்தத்தல் நனைந்தது. நிருபஸ்ய பாணே நிபாதி தாஹா க்ஷிதௌ பரிஸ்த்ருதாஸ்ருக் பிரகராருணாங்கக. புலி. கம்பீரமாக உலாவிக் கொண்டிருந்த ஒரு காட்டுப்புலியை கண்டதும் அரசர் தனது வில்லின் நாணை இழுத்து ஒலி எழுப்பினார். அந்த உரத்த சத்தம் புலியை கோபமடை செய்தது. மத்தோத்தம் த்வீபவரம் நரேஸ்வரஹ சரந்தம் ஆலோக்கிய தனுர்த்வனிம் கனம் வியதத்த ஏனாஷு மனோ மிருகாவலேகே ஸ்புடம் விஸ்போட முகம் திசாமபி. பறவைகள் பிடித்தல். பயிற்சி பெற்ற வல்லூறு ஒன்றை பயன்படுத்தி பறவைகளை பிடிப்பதில் மன்னருக்கு இந்த திறமையை ஐயாவாள் விவரிக்கிறார். தொலைவில் பறவைகள் உயரே பறப்பதை கண்டதும் அவர் தனது கையில் அமர்ந்திருந்த வல்லூரை விடுவித்தார். ச லக்ஷ்யன் தூரச்சரான்னு பதத்ரிணக குதூகலீஷ்யேனவரம் நரேஸ்வரஹ உதக்ஷிபனு முஷ்டி நிவிஷ்ட பக்ஷதிம் யதோச்சிதாதேஷ விசக்ஷணோஹி சஹ. வேட்டைக்கு பிறகு வேட்டையாடி மன நிறைவு அடைந்த மன்னர் களைப்புற்ற நிலையில் ஒரு மரத்தின் நிழலில் இளைப்பாறினார். அப்பொழுது அவரது பரிவாரத்தினர் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்தனர். வேட்டையினால் ஏற்பட்ட களைப்பு நீங்கியதும் அவர் தனது நகரத்திற்கு சென்றார். அவரது திரும்புதலும் மிகுந்த ஆடம்பரத்துடன் சிறப்போடும் அமைந்திருந்தது. நகரின் எல்லையில் இருந்த இறைவி

0: யை வழிபட்ட மன்னரை மக்கள் மீண்டும் உற்சாகமாக வரவேற்றனர். இவ்வாறு வேட்டையாடுதல் என்பது வெறும் விளையாட்டு உடற்பயிற்சி அல்லது குறிப்பார்த்து சுடும் பயிற்சி மட்டுமல்ல, அது குடிமக்கள், இராணுவ அதிகாரிகள் மற்றும் கிராமப்புறம் மற்றும் காடுகள் வசிக்கும் பழங்குடியினருடன் ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்துவதில் ஒரு முக்கிய அங்கமாகவும் திகழ்ந்தது. இது கலைஞர்கள் தங்கள் திறமைகளை பொது வெளியில் மன்னருக்கு முன்னால் எளிதாக வெளிப்படுத்தவும் வாய்ப்பளித்தது. நன்றி.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஷாகேந்திர விலாசத்தில் வேட்டை பயணம். உரை வழங்கியவர் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கடலூர் மாவட்டம் பூங்குணம் 8 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் மாம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் தேத்துரை, சென்னை பெரம்பூர், வாச்சனூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஆம்பூர், தம்மம்பட்டி, வாணியம்பாடி, ஸ்ரீமுஷ்ணம், ஆத்தூர், மதுராந்தகம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஜமுனாமருத்தூர், குடியாத்தம், வில்லிவாக்கம், கீழ்பண்ணாத்தூர், கள்ளக்குறிச்சி, மேலாலத்தூர், கடலூர், ராணிப்பேட்டை, வந்தவாசி, கடலூர் ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை பாரிமுனை, சேந்தமங்கலம், புதுச்சேரி, பாகூர், கலவை, கொளத்தூர், அவலூர்பேட்டை, விழுப்புரம், மாதவரம், மாடம்பூண்டி, பன்ருட்டி, செங்கம், காஞ்சிபுரம், செய்யூர், வளத்தி, பேசின் பாலம், பரூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், தளி, நாற்றாம்பள்ளி, குறுங்குளம், தாமரப்பாக்கம், கொடித்தாங்கி, நெய்வாசல், தென்பதி, மேமாத்தூர், திருப்பாலப்பந்தல், குன்றத்தூர், வடவனூர், சென்னை ஐஸ் ஹவுஸ், புதுவேட்டக்குடி, நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், ஆரணி, பணப்பாக்கம், செம்பரம்பாக்கம், ஆலங்காயம், வடப்புதுப்பட்டு, ராசிபுரம், கொளப்பாக்கம், கீழ்ப்பாடி, கொரட்டூர், பூண்டி, கொப்பம்பட்டி, உரத்தநாடு, வேப்பூர், சமயபுரம், வடிப்பாக்கம், முத்துப்பேட்டை, அரியலூர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், திண்டிவனம், கோமுகி அணை, அடையாறு, தரங்கம்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சென்னை காசிமேடு, மதுக்கூர், குப்பநத்தம், திருவாரூர், திருப்பத்தூர், அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், மாரண்டஹள்ளி, தண்டையார்பேட்டை, புதுச்சத்திரம், நீடாமங்கலம், கேதண்டப்பட்டி, திருவண்ணாமலை, விருதாச்சலம், வரட்டுப்பள்ளம், வெம்பாக்கம், ஜம்புகுட்டப்பட்டி, பேராபுரணி, சேத்துப்பட்டு, வாணியம்பாடி, காட்பாடி, சிறுகுடி, மூரார்பாளையம், நாராயணபுரம் ஏரி, பட்டுக்கோட்டை, செய்யாறு, ஊத்துக்கோட்டை, ஆலக்கரை எஸ்டேட், புலிவளம், அண்ணாநகர் மேற்கு, போளூர், கலசப்பாக்கம், கேடார், திருவள்ளூர், பள்ளிக்கரணை, பாலார் அணைக்கட்டு, திருவெண்ணை நல்லூர், பூவிருந்தவல்லி, அரக்கோணம், மின்னல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பில் நிலை கொண்டிருந்தது. மேலும் மேற்கில் நகர்ந்து இன்று கோபால்பூருக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கு

கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், பூரிக்கு தெற்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே 24ஆம் தேதி அன்று கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் மிதமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு எங்கும் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி, ஆகாஷ்வாணி சென்னை. 100.1 சென்னை எஃப்எம் கோல், 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.3 விவித் பாரதியின் தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 820 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இன்றைய ஆரம்பம். நேரம் 5:29. குரலமுதம் கேட்கலாம்.

0: செல்வம் பெருகி கிடக்கும் காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து நிற்கும் காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். குறள் எண் 963 அதிகாரம் மானம்.
1: பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு.
0: செல்வம் பெருகி கிடக்கும் காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து நிற்கும் காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். குறள் எண் 963 அதிகாரம் மானம்.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். ஜானி திரைப்படத்திற்காக.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் தொடர்வது உன்னை நான் சந்தித்தேன் திரைப்பட பாடல். குரல்கள் KJ யேசுதாஸ், வாணி ஜெயராம்.

0: திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது கோட்டீஸ்வரன் மகள் திரைப்பட பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்களில்.
1: சுஜாதா, I love you, சுஜாதா.

0: Sujata. I love you, Sujata.
1: Believe me.
0: I like you, Sujata.
1: I love you, Sujata, Sujata, Sujata, Sujata, Sujata.
0: I love you, Sujata.
1: Believe me.
0: I like you, Sujata.
2: ஒலிக்க இருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். திரைப்படம் நன்றி மீண்டும் வருக.

0: நிறைவாக உயிரோடு ஒரே உயிராக திரைப்படத்திற்காக கே கே நந்தினி பாடியுள்ள பாடல்.
1: இன்றைக்கு கிளி தாக்கா இக்க நென்யூண்ணா, இன்றைக்கு கிளி தாக்கா இக்க நென்யூண்ணா.
2: என்ன வளர்ற, புரியற மாதிரி சொல்லு.
1: இன்றே கிக்கிலி தாக்கா இக்க நென்யூண்ணா.
2: ஐயோ தலை சுத்துது, சரியா சொல்லு.
1: இது கூட புரியலையா புத்து?
2: அதெல்லாம் வேண்டாம், நேரவே சொல்லு.
1: நான் உன்னை

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
1: நேர்களை, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இனி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம். இன்றிரவு 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும்

0: உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இதில் கை கொடுக்கும் காளான் சாகுபடி. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை ஆகியவை இடம்பெறும். 8:05 9:15 திரைகாணம். இன்றிரவு 9:30 அறிவியல் நேரம். படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை. மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. இரவு 10:00 காற்றோடு கலந்திடுவார். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. நாளை காலை 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை. 4 அறிவும் கைபேசி அலை தடுப்பு கருவி. எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ராம்தாரி சிங் தின்கர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம் பருவமழைக்கால காய்ச்சல் பாதிப்பும் முன்னெச்சரிக்கையும் பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:00 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசை டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின் பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நாளை காலை 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து முத்துச்சிதறல். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சீதா துரைசுவாமி அவர்களின் ஜலதரங்க இசை. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின். திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அமிர்த் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். கனவும் கடின உழைப்பும் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். சமையலின் சுவை கூட்டும் தக்காளி பற்றிய தகவல் உங்களுக்காக. அழகின் அழகே இதில் முகச்சுருக்கம் குறித்த குறிப்பு வழங்குபவர் அழகுக்கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 விளையாட்டரங்கம். நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்ஷன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 78%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 24.3 டிகிரி செல்சியஸ், ஈரப்பதம் 60%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. President Draupadi Murmu presented the 72nd National Film Awards at Ekatanagar in Gujarat today. The ceremony honored outstanding cinematic achievements for the year 2024. Instituted in 1954, these awards represent India's highest cinematic honors, recognizing artistic and technical excellence across various categories. Veteran Kannada actor Anand Nag received the prestigious Dada Saab Phalke Award for the year 2024. Article 370 received the best feature.

0: நீ விரும்பினால் வருவேன். ஆனால் ஏன் நீ உன் மனத்தை இப்படியெல்லாம் குழம்ப விடுகிறாய்? எங்கெல்லாமோ வெகு தூரத்துக்கு போய்விட்டாயே. முதலில் உன் அத்தையை கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டியதல்லவா முக்கியமான காரியம்? அவளை பிடித்து கொண்டு போன துஷ்டர்களிடமிருந்து அவளை விடுதலை செய்ய வேண்டாமா? உன் தந்தை, அண்ணன் முதலியவர்களிடம் சொல்ல வேண்டாமா?
1: அமுதா, என் அத்தை தெய்வீக சக்தி உள்ளவள். அவளுக்கு யாரும் எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாது. தமயந்தி வேடனை எரித்தது போல கண் பார்வையினாலேயே எரித்து விடுவாள். ஆகையால் அவளை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. ஆனால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பட்டப்பகலில் இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறதே! பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து இந்த நாட்டில் தர்மராஜ்யம் நடப்பதாக சொல்லுகிறார்கள். மகாசிவ பக்தராகிய கண்டராதித்த மன்னர் அரசு புரிந்த நாட்டில் பசுவும் புலியும் ஒரு துறையில் தண்ணீர் குடித்தது என்று பெருமை பேசிக் கொள்ளுகிறார்கள். சுந்தர சோழரின் அரசாட்சியின் கீழ் சோழ நாட்டில் எந்த ஒரு சிறுபெண்ணும் இரவு பகல் எந்த நேரத்திலும் பயமின்றி பிரயாணம் செய்யலாம் என்று பறையறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் புகழ்பெற்ற ராஜ்யத்தில் ஒரு மூதாட்டியை, காது கேள பேசத் தெரியாத ஒரு பேதை ஸ்திரீயை பட்டப்பகலில் துஷ்டர்கள் பிடித்துக் கொண்டு போவதென்றால் அது எப்படிப்பட்ட அக்கிரமம்! என் அத்தையை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. இன்றைக்கு என் அத்தைக்கு நேர்ந்தது, நாளைக்கு எனக்கு நேரலாம் அல்லவா? இன்னும் இந்த நாட்டில் உள்ள கன்னிப்பெண்கள் பலருக்கும் நேரலாம் அல்லவா?
0: சேந்தன் அமுதன் இப்போது குறுக்கிட்டு, ஆமாம், அத்தகைய அபாயம் இந்த நாட்டில் இப்போது இருக்கத்தான் செய்கிறது. சுந்தர சோழர் நோயாளியாக படுத்ததிலிருந்து சோழ நாட்டில் தர்மம் தலைகீழாக மாறிவிட்டது. கட்டுக்காவல் அற்றுப்போய்விட்டது. கன்னிப்பெண்களுக்கு அபாயம் எங்கே என்று காத்திருக்கிறது. ஆகையால் கன்னிப்பெண்களெல்லாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடுவதுதான் நல்லது என்றான். பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள்.
1: அமுதா, ஒரு கன்னிப்பெண் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் அவளை உன்னால் காப்பாற்ற முடியுமா? உனக்கு கத்தி எடுத்து போர் செய்ய தெரியுமா என்று கேட்டாள்.
0: மலரெடுத்து மாலை தொடுக்கவும் பதிகம் பாடி பரமனை துதிக்கவும் தான் நான் கற்றிருக்கிறேன். கத்தி எடுத்து யுத்தம் செய்ய நான் கற்கவில்லை. அதனால் என்ன, துடுப்பு பிடித்து படகுதள்ள நீ எனக்கு கற்றுக் கொடுத்து விடவில்லையா? அதுபோல வாள் எடுத்து போர் செய்யவும் கற்றுக்கொண்டு விடுகிறேன். மதுராந்தகத்தேவர் சிங்காதனம் ஏறி ராஜ்யம் ஆள ஆசைப்படும் போது நான் கத்திச்செண்டை கற்றுக்கொள்வதுதானா முடியாத காரியம் என்றான் சேந்தன் அமுதன். இதற்குள் பூங்குழலியின் அண்ணியை கட்டி போட்டிருந்த மரத்தடிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கே அந்த மாதரசியை காணவில்லை. அவளுடைய மண்டையில் பட்ட காயத்திலிருந்து தரையில் சிந்தியிருந்த இரத்தத் துளிகளை சேந்தன் அமுதன் பூங்குழலிக்கு சுட்டிக்காட்டினான்.
1: நன்றாக அடித்து விட்டிருக்கிறார்கள். அத்தையை பிடித்துக் கொண்டு போனவர்களுக்கு அண்ணி உளவு சொல்லவில்லை என்பது நிச்சயமாகிறது. ஆனால் அவள் வேறு யாருக்காக என்ன உளவு பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி.
0: மாமன் மகளே, இதை கேள். இங்கே நடந்திருப்பதெல்லாம் காரணம் தெரியாத மர்மமான காரியங்களாயிருக்கின்றன. இரகசியத்துக்குள் இரகசியமாகவும் சுழலுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. எல்லாம் இராஜாங்கத்தோடும் ராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாயிருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்மை நாமே ஏன் சங்கடத்துக்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டும்?
1: அமுதா, எவ்வளவு பெரிய இராஜாங்க விஷயமாக இருந்தால் என்ன, எத்தகைய மர்மமாக இருந்தால்தான் என்ன, என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா?
0: என் மனதில் பட்டதை நான் சொல்லுகிறேன் பூங்குழலி. நான் பார்த்த ஏழு எட்டு மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் பிள்ளையும் சென்றாள் என்று சொன்னேன் அல்லவா? அவள் என் பெரியம்மாவாக இருக்கக்கூடும் என்று சொன்னேன் அல்லவா? அவள் நடந்து போன விதத்தை பார்த்தால் கட்டாயப்படுத்தி அவளை அழைத்து போனதாக தோன்றவில்லை. தன் இஷ்டத்துடனே எதேச்சையாக சென்றவள் போலவே காணப்பட்டது.
1: இருக்கலாம் அமுதா, அப்படியும் இருக்கலாம். என் அத்தையின் இயல்பே அப்படி. எங்கேதான் அழைத்து போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவே அவளை இஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அவளுக்கு விருப்பமில்லாவிட்டால் ஆயிரம் பேருக்கு நடுவிருந்தும் அவள் தப்பிச் சென்று ஓடிவிடுவாள். கோட்டை கொத்தளங்களும் பாதாள சிறைகளும் கூட அவளை பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. ஆகையினால்தான் அத்தைக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நான் அவ்வளவு கவலைப்படவில்லை என்று சொன்னேன். அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவதே என் முக்கிய நோக்கம். அந்த அநீதி இன்றைக்கு இழைக்கப்பட்டதென்று 25 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட கொடும் அநீதி, அதற்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் எனக்கு நிம்மதி இல்லை என்றாள் பூங்குழலி.
0: கடவுளே, எவ்வளவு அசாத்தியமான காரியத்தில் உன் மனத்தை பிரவேசிக்க விட்டிருக்கிறாய் என்று சேந்தன் அமுதன் கூறி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். சற்று தூரத்தில் பேச்சு குரல் கேட்டது. ஒரு குரல் பெண் குரலாக தோன்றியது. பேசியவர்களை தஞ்சாவூர் ராஜபாட்டை சந்திப்பில் அமுதனும் பூங்குழலியும் கண்டார்கள். அண்ணி ராக்கம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் பழையாறை வைத்தியர் மகன் என்று அறிந்ததும் பூங்குழலியின் முகத்தில் அருவறுப்பின் அறிகுறி காணப்பட்டது. ராக்கம்மாள் பூங்குழலியை பார்த்ததும்,
2: அடி பெண்ணே, படைத்து வந்தாயா? உன்னை கொன்று போட்டிருப்பார்களோ என்று பயந்து போனேன். இதோ பார், உன் அத்தையை

0: காப்பாற்ற முயன்றதில் என் மண்டையில் எவ்வளவு பெரிய காயம், வைத்தியர் மகனிடம் காயத்துக்கு மருந்து ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு கொண்டிருந்தேன் என்றாள்.
1: கரையர் மகளுக்கு ஏதேனும் காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துகிறேன் என்றான் வைத்தியர் மகன்.
0: பூங்குழலி அவனுக்கு மறுமொழி சொல்லாமல், அணி, அத்தையை பிடித்துக் கொண்டு எந்த பக்கம் போனார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள்.
2: நான் பார்க்கவில்லை, தஞ்சாவூர் சாலையோடு போனதாக இந்த வைத்தியர் மகன் சொல்லுகிறான்.
0: அணி, நானும் அமுதனும் அத்தையை தொடர்ந்து போகிறோம், அப்பாவிடம் சொல்லிவிடு, வா அமுதா என்று பூங்குழலி அங்கிருந்து உடனே போகத் தொடங்கினாள்.
3: அப்போது வைத்தியர் மகன், பூங்குழலி சற்று நில், உங்களால் அவர்களை தொடர்ந்து போக முடியாது. இங்கிருந்து சற்று தூரத்தில் காத்திருந்த குதிரைகள் மீதேறி அவர்கள் போகிறார்கள். என்னிடம் குதிரை இருக்கிறது, நான் வாயு வேக மனோவேகமாய் குதிரையை விட்டுக்கொண்டு சென்று அவர்கள் போய்ச் சேரும் இடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லுவேன். அதற்கு பிரதியாக நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீயும் உன் அத்தையும் படகில் ஏறிக்கொண்டு எங்கே போவதற்கு கிளம்பினீர்கள் அதை மட்டும் சொல்லிவிடு என்றான்.
0: பூங்குழலி, அணி, இவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் போகிறோம், அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு என்றாள்.
4: வைத்தியர் மகன் அப்போதும் விடவில்லை.
3: ஆஹா, கரையர் மகளின் கர்வத்தை பார், என் உதவி தேவையில்லையாம் பெண்ணே, உனக்கு ஏன் என் பேரில் இத்தனை கோபம்? நீ அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதை நானா குறுக்க நின்று தடுத்தேன்? என்னை வஞ்சித்து ஏமாற்றிவிட்டு படகில் ஏற்றி கொண்டு போனாயே, அந்த வானர் குலத்து வந்தியத்தேவன் அல்லவா உன் ஆசை குகுந்த ராஜகுமாரனை நடுக்கடலில் தள்ளி கொன்று விட்டான், என் பேரில் கோபித்து என்ன பயன்
0: என்று சொல்லிவிட்டு ஹா ஹா ஹா என்று பொய்ச்சிரிப்பு சிரித்தான். பூங்குழலி கண்களில் தீப்பொறி பறக்க அவனை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு அமுதனுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சாலையோடு மேலே சென்றாள்.
1: கொஞ்ச தூரம் போனதும், அமுதா, நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்த்தனாகிய வைத்தியரின் மகனை உயிரை பழிவாங்க வேண்டும், உன் கத்திக்கு முதல் பலி இவன்தான் என்றாள்.
4: இரவும் பகலும் வழி நடந்து பூங்குழலி சேந்தன் அமுதனும் தஞ்சாவூரை நோக்கிச் சென்றார்கள். ஏழு எட்டு குதிரை வீரர்கள் ஒரு பெண்மணியை அழைத்துச் சென்றதை குறித்து வழியில் விசாரித்துக் கொண்டு போனார்கள். பாதி வழி வரையில் கொஞ்சம் தகவல் கிடைத்தது, அப்புறம் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் தஞ்சாவூர் வரையிலும் போய் தேடி பார்த்து விடுவது என்று போனார்கள். சேந்தன் அமுதனுக்கு இந்த பிரயாணம் வெகு உற்சாகமாக இருந்தது. பூங்குழலியுடன் பேசிக்கொண்டு சென்றது உற்சாகத்துக்கு ஒரு காரணம், கத்தி பயிற்சி பெற்றுக்கொண்டே போனது மற்றொரு காரணம். கோடிக்கரைக்கு அருகிலேயே பூங்குழலிக்கு தெரிந்த ஒரு கொல்லுப்பட்டறையில் அவன் ஒரு கத்தி வாங்கி கொண்டிருந்தான். போகும்போதெல்லாம் அதை சுழற்றி கொண்டே போனான். சில சமயம் எதிரில் பகைவன் வருவதாகவும் அவனுடன் சண்டை போடுவதாகவும் எண்ணிக்கொண்டு கத்தியை தாறுமாறாக வீசினான். அவ்வப்போது பூங்குழலி அவனுக்கு கத்தியை இப்படி பிடித்து கொள்ள வேண்டும், இப்படி சுழற்ற வேண்டும் என்று கற்பித்து கொண்டு வந்தாள். இதனால் இரண்டு பேருக்குமே பிரயாணம் உற்சாகமாயிருந்தது. தஞ்சாவூர் கோட்டை கண்ணெதிரே தென்பட்ட போதுதான் வந்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்ற கவலை பூங்குழலிக்கு ஏற்பட்டது. அவளுடைய கவலையை சேந்தன் அமுதனும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதே பிரம்ம பிரயத்தனமான காரியமாயிற்றே. பூங்குழலி எண்ணியுள்ள காரியங்களையெல்லாம் எப்படி நிறைவேற்றுவது? வந்தியத்தேவனுடைய அகடவிகட சாமர்த்தியங்களெல்லாம் சேந்தன் அமுதனுக்கு நினைவு வந்தன. அவனுடைய சாமர்த்தியங்களில் பத்தில் ஒரு பங்கு தனக்கு இருக்கக்கூடாதா? அல்லது அந்த வந்தியத்தேவனே இந்த சமயம் இங்கே வரக்கூடாதா? வந்தியத்தேவனாயிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று சேந்தன் அமுதன் சிந்திக்கத் தொடங்கினான். அந்த சமயத்தில் சாலையில் மூடுபல்லக்கு ஒன்று வந்தது. சூரியன் மேற்கு திசையில் மறைந்து இருள் சூழ்ந்த அந்த நேரம் மூடுபல்லக்கின் மேல் திரையில் பனைமரச் சித்திரங்கள் காணப்பட்டன. ஆஹா, பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போலல்லவா காண்கிறது! கோட்டைக்கு வெளியிலேயே பழுவூர் ராணியை சந்தித்து முத்திரை மோதிர இலச்சினையை பெற முடியுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும் என்று அமுதன் எண்ணினான். இதை பூங்குழலியிடமும் வெளியிட்டான். அவளும் அது நல்ல யோசனைதான் என்று சொன்னாள். ஆனால் மூடுபல்லக்கின் உள்ளே இருக்கும் ராணியை எப்படி பார்ப்பது? சிவிகைக்கு பின்னும் காவலர்கள் போகிறார்களே, பல்லக்கின் அருகிலே போக முயன்றாலே அவர்கள் தடுப்பார்கள் அல்லவா?
5: அமுதா, கவலைப்படாதே, தஞ்சாவூர் கோட்டை இன்னும் அரைக்காதம் இருக்கிறது, அதற்குள் நமக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகாது என்றாள் பூங்குழலி.
4: எதிர்பாராத விதத்தில் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியது.
6: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
7: தன் அத்தைக்கு, அதாவது சேந்தன் அமுதனின் பெரியம்மாவுக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேட போறதா வெறி கொண்டிருக்கிறா பூங்குழலி. சக்கரவர்த்தியை பார்க்க முடியாட்டா பழுவேட்டரையர்கள், இல்லையா முதன் மந்திரி பிரம்மராயர், அதுவும் இல்லையா பழையாறை ராணிமார்கள்.

இப்படி முறையிடுவேன். இந்த அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கிற வரையில் விடமாட்டேன். பிசாசா கூட மாறி நீதி நீதினு அலைவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா? எத்தனையோ கசப்புகளை விழுங்கி இருக்கிற அத்தானின் கனிவான மறுமொழி நம்ம நெகிழச்சி இது. நீ விரும்பினால் வருவேன். நலச்சரித்திரம் மகாபாரதத்தில் வர கிளை கதைகள்ல ஒண்ணு. இன்னைக்கு ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னால புகழேந்தி புலவர் வெண்பாக்களால் ஆன நூலை இயற்றினார் நள வெண்பா. நளனும் தமயந்தியும் பல சோதனைகளை கடந்து மீண்டு வந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். காட்டுல தமயந்திய மலப்பாம்பு விழுங்கிக்கிட்டு இருக்கு. அவளுடைய அழுகுரலை கேட்டு ஒரு வேடன் ஓடி வந்து காப்பாத்திடுறான். நாத்தழுதழுக்க நன்றி சொல்ற தமயந்தி. ஆனா தீய எண்ணம் கொண்ட அந்த வேடன் தன்னோட வரும்படி வற்புறுத்துறான். அச்சத்துடன் ஓடத் தொடங்குறா அவளை துரத்தி ஓடுறான். தன் கற்பின் திறனை காட்ட வேண்டிய நிலை. சீற்றத்துடன் அவனை விழிச்சு பார்க்க அந்த பார்வையிலேயே எரிஞ்சு சாம்ப

0: என்றார் தமயந்தி. ஆனா தீய எண்ணம் கொண்ட அந்த வேடன் தன்னோட வரும்படி வற்புறுத்துறான். அச்சத்துடன் ஓடத் தொடங்குறா அவளை துரத்தி ஓடுறான். தன் கற்பின் திறனை காட்ட வேண்டிய நிலை. சீற்றத்துடன் அவனை விழிச்சு பார்க்க அந்த பார்வையிலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். மான பிடிக்க ஓடுற புலி போல அவன் துரத்தி வந்ததையும் அவளுடைய பார்வையால சாம்பல் ஆனதையும் வர்ணிக்கிறார் புகழேந்தி. தீக்கட் புலி தொடர செல்லும் சிறுமான் போல் ஆக்கை தளர அலமந்து போக்கற்று சீரா விழித்தாள் சிலைவேடன். அவ்வளவில் நீராய் விழுந்தான் நிலத்து. தீப்பொறி பறக்க பினாக பாணிய ஒரு தடவை முறைச்சு பார்த்துட்டு அப்பால் நகர்ந்ததும், அமுதா, நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்தனாகிய வைத்தியர் மகனின் உயிரை வாங்க வேண்டும்னு பூங்குழலி கருவினதை கேட்டோம். தூர்த்த ஏமாற்று வேலைன்னு பொருள் கொண்ட வேர்ச்சொல். இதிலிருந்து வந்தது தூர்த்தன். இதுக்கு காமுகன், பஞ்சகன், கொடியவன் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு. தஞ்சை கோட்டையை நெருங்க நெருங்கத்தான் பூங்குழலிக்கு தான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல் விளங்குது. சேந்தன் அமுதனுக்கோ அவளை பற்றின கவலை. வந்தியத்தேவனுடைய அகட விகட சாமர்த்தியங்களில் பத்துல ஒரு பங்கு கூட தனக்கு இல்லையேன்னு ஆதங்கம். அகடுன்னா மறைவு, அகடம் கபடம், விகடம் இது மாறுபட்ட செயலை குறிக்கிற சொல். அகட விகடம் இந்த தொடர் தந்திரம் நயம்பட பேசி சாமர்த்தியமா வேலையை முடித்து கொள்வது. கடம்பூர்ல தற்சமயம் இருந்துகிட்டு இருக்கிற வந்தியத்தேவனை நினைச்சுக்கிட்டா கூட போதுமே, ஏதாவது யுக்தி பண்ணலாம் பார்ப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி ஒரு திரை இசை பாடல். பி. சுஷீலா குரலில் கணவனை கண்கண்ட தெய்வம் திரைப்படத்திற்காக.

0: கண் தேடுதே எழில் காணவே உளம் நாடுதே உழங்காமலே யான் மனம் வாழுதே உண்மை யான் கண் தேடுதே.
1: திரைசை பாடல் ஒன்று கேட்டோம்.

0: 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்
1: காலநர் பொறுத்தவரையும் இனிஷியலாக நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழில் எந்த தொழிலும் நல்லது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக 300-300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
0: கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கணும்.
0: ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
2: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
1: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற

0: வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலிகள் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ள நிலையில் சிறப்பான நிர்வாகமும் அதற்கேற்ற வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27000 பேரில் 2708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் முனைகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்ப்பு கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு சேலம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் 14,600 மேற்பட்ட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருவதாக ஊட்டச்சத்து திட்ட அதிகாரி திருமதி ராஷ்மிகா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கர்ப்பிணிகளுக்கு மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு நாளைக்கான 150 கிராம் சத்துமாவை வந்து டேக் ஹோம் ரேஷனா கொடுத்துட்டு வரும். அது இல்லாம அவங்களுக்கான ஊட்டச்சத்து ஆலோசனை, கர்ப்ப காலத்துல அவங்களை எப்படி பராமரிக்கிறது, குழந்தை பிறந்தவொடனே அந்த சிசுவை பராமரிக்கிறது, இதுக்கான ஆலோசனைகள்லாம் கொடுத்துட்டு வரும். 6 மாசம் டு 2 வயது குழந்தைகளுக்கு வந்து

0: நம்ம மாதந்தோறும் எடை உயரம் எடுத்து அவங்களையும் கண்காணிச்சுட்டு வரோம். அவங்களுக்கான பராமரிப்பு, குழந்தைக்கான வளர்ச்சியை வந்து பெற்றோர்களுக்கு அறிவுறுத்திட்டு வரோம்.
1: போஷான் அபியான் திட்டத்தின் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் காக்கப்படுவதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: இப்ப வீக்லி 3 முட்டை கொடுக்கறாங்க, அப்புறம் ஹெச்பி லெவல் மந்த்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு 10 point ஸ்கேல் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்தேன், அப்ப வந்து காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இவ்வளோ அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி நம்மளே கேர் எடுத்துக்கும் போது நல்லா இருக்கு.
3: இப்ப 8 months கன்சூரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அங்கன்வாடியில இருக்கிறவங்க தான் கேர் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அந்த பதிவு பண்றது அவங்களே வாண்டடா வந்து கேட்டு பண்ணாங்க. ஏன்னா பாப்பா அங்கதான் இருக்க, ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அங்கன்வாடியில. அப்புறம் அவங்க போய் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி பதிவு பண்ணாங்க. மாவு எல்லாமே மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துருவாங்க, பாப்பாக்குமே முட்டை கொடுத்துருவாங்க.
1: வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை 24ஆம் தேதி காலையில் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையில் கரையை கடக்கக்கூடும். மேலும் சுமார் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் தொடர்புடைய வளிமண்டல சுழற்சி வரை கர்நாடகா மற்றும் கடலோர ஆந்திரா வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் மற்றும் பிற பொருட்கள் சட்டவிரோதமாக கேரள மாநிலத்திற்கு கடத்தப்படுவதை தடுக்கும் பணிகளை சோதனை சாவடிகளில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் தேசத்திற்கான சமரசம் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் மத்தியில் சமரசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி இன்று நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டி பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
5: இனி விளம்பரம்.
6: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
7: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
6: Connect with your nearest Anganwadi today because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari. The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same

0: same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
1: देश के हर गरीब हर व्यक्ति तक पोषण पहुंचाना भी सरकार की प्राथमिकता है.
0: कनेक्ट विद योर नियरेस्ट आंगनबाड़ी टुडे बिकॉज हमारी आंगनबाड़ी है हमारी जिम्मेदारी.
2: நேரம் இப்பொழுது 6:42 ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது மனதில் நின்றவை. காட்சி நிலை வரும் கீதம் திரைப்படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி பாடிய பாடல்.

0: முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ரமணா திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் இளையராஜா.

0: நேயர்களே, இன்று 7:30 720 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் மூவேந்தர் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் அமைக்க 50% மானியத்தில் கடனுதவி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மற்றும் பயனாளிகள் தங்கள் அருகில் உள்ள கால்நடை மருந்தகங்களில் பணியாற்றும் கால்நடை உதவி மருத்துவர்களை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். முல்லைப்பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசின் 5 பேர் கொண்ட அணை மதிப்பீட்டு பொறியாளர்கள் குழுவினர் திரு பல்ராஜ் ஜோஷி தலைமையில் பிரதான அணை, பேபி அணை, மதகுகள் உள்ளிட்ட பகுதிகளில் 3 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மலைமானி, நிலநடுக்க பதிவு கருவிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களும் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் ஆய்வறிக்கை மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே சங்கிலி கரடு மலையடிவாரத்தில் உள்ள பிரம்மாண்ட பாறையில் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மனிதர்கள் மற்றும் வேட்டை காட்சிகளுடன் பழங்கால வாழ்விடம், இரும்பு உருக்கு பொருட்கள் உள்ளிட்ட தொல்லியல் தடயங்களும் கிடைத்துள்ள நிலையில் தமிழக தொல்லியல் துறை விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வோர் குறித்து புகார் அளிக்க வசதியாக வார்டுகளில் 3 பேர் கொண்ட புகார் குழுவின் பெயர் மற்றும் அலைபேசி எண்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கட்டாய பண வசூலில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதுகுறித்து பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 கால்வாய், பிடிஆர் மற்றும்

0: தந்தை பெரியார் கால்வாய் ஆகியவற்றின் பாசன பகுதிகளுக்கு வரும் அக்டோபர் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பாசன பணிகளை உரிய காலத்தில் தொடங்குவதற்கு தண்ணீர் திறப்பை உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கம்பத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு நிறுவனங்களில் தேர்வு செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று தகுதியான இளைஞர்களை தேர்வு செய்தன. தேனி மாவட்ட பயணிகள் சவாரி, ரைடிங் பள்ளிகள், பொருட்கள் ஏற்றிச் செல்லுதல், குதிரை பந்தயம், திருமண நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பயன்பாடுகளுக்காக வளர்க்கப்படும் அனைத்து குதிரைகள் மற்றும் குதிரை இனங்களையும் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தில் கட்டாயம் பதிவு செய்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என குதிரை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலையோர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் PM ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு சிறு வியாபாரிகள் கடனுதவி பெற்று பயனடைந்துள்ளனர். இந்த கடனுதவி தங்களது தொழிலை மேம்படுத்துவதற்கும் குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் உதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: என் பேர் மீனா, நான் தேனி அலிநகரத்துல இருந்து பேசுறேன். சாலை ஒரு வியாபாரிகள் லோன் வந்து பாரத பிரதமர் அறிவிச்சாரு, அதனால நான் முதல் 10,000 லோன் வாங்கினேன். அந்த 10,000 லோன் வாங்கி மாவு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு என் குடும்பத்துக்கு. அது முடிச்சோன்னு 20,000 லோன் வாங்கியிருக்கேன், அதை தொடர்ந்து கட்டிட்டு இருக்கேன். நான் முதல் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு முதல் மாசத்துக்கு 4,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தொழில் மூலியமா நான் அதிக வருமானம் எனக்கு வந்துட்டு இருக்கு. 6-7,000 வந்து நான் வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த லோன் அறிவிச்ச பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்தேன்.
2: என் பேர் ஜெயராணி, நான் தேனி மாவட்டத்தில இருந்து பேசுறேன். ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்துட்டு 10,000 மேல வாங்கியிருந்தோம். அது ரெகுலரா கட்டி முடிச்சதுனால மறுபடியும் 20,000 கொடுத்தாங்க. அதையும் ரெகுலரா கட்டிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு இதுக்கு எனக்கு பயனடைஞ்சு வந்துட்டு இருக்கு.
0: கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் அகில இந்திய தொழில் தேர்வில் தனி தேர்வர்களாக பங்கேற்க தகுதியானவர்கள் வரும் அக்டோபர் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து 200 ரூபாய் தேர்வு கட்டணத்தை செலுத்தி தேனி அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேனி மாவட்டத்தில் பல்வேறு நீர்நிலைகளில் நடைபெற்று வரும் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணிகளை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சீமை கருவேல மரங்களை வேருடன் முழுமையாக அகற்றி மீண்டும் வளராத வகையில் நடவடிக்கை எடுக்கவும், நீர்நிலைகள் மற்றும் அரசு நிலங்களின் எல்லைகளை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவைச் சேர்ந்த 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு அதிகபட்சமாக 1,25,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு உதவித்தொகை பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் புதுப்பித்தல் விண்ணப்பத்தை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் பதிவு செய்யலாம்.
3: இதுவரை தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷி பினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் அனந்த்நாக்கிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது பிரம்மயுகம் மலையாள படத்திற்காக மம்முட்டிக்கும், சிந்து சாமியன் ஹிந்தி படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் கூட்டாக வழங்கப்பட்டது. கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார்.

0: தனுஷ் இஸ் ரிசீவிங் தி சில்வர் லோட்டஸ்.
1: சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது.
0: The award for the best music direction for background score is being given to music director Shri G.V. Prakash Kumar. He is receiving Silver Lotus for Tamil film Amaran.
1: சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா நமிதாஸ் பெற்றுக் கொண்டார். சிறந்த ஒலிப்பதிவுக்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிகர சுதனுக்கும் வழங்கப்பட்டது. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலக்கை எட்டுவதற்கு போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கும் 4 தொலைக்காட்சி விளம்பரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். லக்னோவில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகம் மற்றும் அலுவலர் குடியிருப்புக்கான அடிக்கல்லையும், டேராடூன் புதிய போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தும் திரு அமித்ஷா பேசினார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்க்கரை ஆலைகளுக்கான தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயிகளின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்றார். நாட்டில் சர்க்கரை ஆலைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளதாக கூறிய அவர், இந்த ஆலைகளில் எத்தனால் போன்ற உபப்பொருட்கள் உற்பத்தியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு நாட்டின் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, மத்திய அரசு மேற்கொண்டு வரும் புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்றாக உடான் விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சிறிய நகரங்களுக்கும் குறைந்த செலவில் விமான சேவை கிடைப்பதற்கு இந்த திட்டம் வழிவகுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் 100 புதிய விமான நிலையங்களும் 200 நவீன ஹெலிகாப்டர் தளங்களும் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் மேலும் 4 கோடி மக்கள் விமான சேவையை பயன்படுத்துவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் உடான் திட்டத்தின் கீழ் 80 விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும், 1,54,00,000 மேற்பட்ட பயணிகள் குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை பயன்படுத்தி வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை முறைகேடுகளின்றி நடத்தும் வகையில் கணினி அடிப்படையிலான தேர்வு முறையை செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள கூடுதல் பிரமாண பத்திரத்தில் தேசிய தேர்வு முறையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவு சார்ந்த வல்லுநர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பிரிவு அலுவலர் முதல் இணைச் செயலர் நிலை வரை 14 புதிய அதிகாரிகள் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய அரசின் செயலர் நிலையில் தலைமை இயக்குநர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: எரிசக்தி துறையில் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமைச் செயலர் திரு ஹைதம் அல் காசிம் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எண்ணெய் சந்தையில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தி எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பெட்ரோலிய தொழில்துறையில் தேவையான முதலீடுகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச

இந்தியாவில் கச்சா எண்ணெய் விற்பனையில் வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படுவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச எரிசக்தி சந்தையை சமச்சீரான மற்றும் நிலையானதாக மாற்ற இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தினார். ஜப்பானின் விடுதலை ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசியது. இக்குழுவின் தலைவர் திரு டாரோ கோனோ தலைமையிலான குழுவினர் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து திரு விக்ரம் மிஸ்ரியுடன் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பிலும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பகிர்வு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் ஜப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர். இந்தியாவின் விரைவான

0: முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பகிர்வு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் ஜப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர். இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஜப்பான் தலைவர்கள் கூறினர். இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாடு, அமைதி மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்வது குறித்தும் ஜப்பான் நாட்டு தலைவர்கள் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியுடன் விவாதித்தனர். சிறு வணிகர்களுக்கு யுபிஐ பரிமாற்றம் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தேசிய பணப்பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதிய வரி விதிப்பால் சிறு வணிகர்களுக்கு வரிச்சுமை ஏற்படுவதுடன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதிக்கும் என வெளியாகியுள்ள தகவல் உண்மைக்கு மாறானது என்று கூறியுள்ளது. தனிநபர் ஒருவர் வணிக நிறுவனங்களில் 2,000 ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே வரி விதிக்கப்படும் என்றும், 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி ஏதும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் மேற்கொள்ளப்படும் மொத்த யுபிஐ பரிவர்த்தனையில் 96% அளவிற்கு 2,000 ரூபாய்க்கு குறைவாகத்தான் உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 12வது கூட்டத்தில் கடல்சார் மாசுபாடு, சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி, பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் பயன்பாடு, கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் ஆழ்கடல் மேலாண்மை உள்ளிட்ட அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக நார்வேக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி பண்ணை செய்திகள் கேட்கும் முன்
2: நேர்களே, இன்று 7:30 720 kHz முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இனி பண்ணை செய்திகள். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி மேலும் விவரங்கள் அறிய உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில்

0: பொறுத்தவரையும் இனிஷியலாக நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழில் எந்த தொழில் நல்லது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக 300-300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
1: கை கொடுக்கும் காளான் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து
2: காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கணும்.
1: ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணியக்கா, ஏதோ யோசனையில இருக்காப்ல தெரியுது.
5: வா முத்தழகு, எல்லாம் என் மகனை பத்தி தான் யோசிக்கிறேன்.
4: ஆரம்பத்துக்கு என்னக்கா, நல்லா படிச்ச புள்ள?
5: படிச்சா மட்டும் போதுமா சொல்லு, ஏதாவது வேலைக்கு போடான்னு சொன்னா காதலே வாங்க மாட்டேங்கிறான்.
4: அப்படியா சொல்றீங்க? ஏன், என்னவா?
5: செஞ்சா சுயமா தான் தொழில் செய்வேன்னு ஒத்த கால நிக்கிறா. என்ன சொல்ல நான் சொல்லு.
4: அக்கா, அது நல்ல விஷயம் தானே, அதையே நீங்க வேணான்னு சொல்றீங்க.
5: ஏன் புள்ள, எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி போட்டு நாளைக்கு நஷ்டத்துல போய் நின்னா என்ன பண்றது சொல்லு.
4: நீங்க யோசிக்கிறதும் சரிதான். அக்கா, நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லவா?
5: என்ன முத்தழகு?

0: எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காளான் வளர்ப்பு செஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாரு.
1: அப்படியா, காளான் வளர்ப்பா? அதுல நல்ல லாபம் இருக்குமா பிள்ளை? உனக்கு இது பத்தி எதுவும் தகவல் தெரியுமா?
0: அக்கா, உங்களுக்கு இப்ப தகவல் தெரியணும் அப்படி தானே? வாங்க அவர்கிட்டயே கேட்போம். கை கொடுக்கும் காளான் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்போம்.
2: என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் சிவில் இன்ஜினியர் சார்.
2: முடிச்சிட்டு
3: இப்ப காளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அது பார்ட் டைம், இது ஃபுல் டைம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹைடெக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன்.
2: காளான்,
3: காளான் ஃபுல்லோ சிப்பி காளான், பால் காளான் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன்.
2: எவ்வளவோ தொழில் இருக்கும்போது ஏன் காளான் செய்யணும்னு நினச்சிங்க?
3: மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது ஒன்று, ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து கொஞ்சம் ஈஸி செய்கிறது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம விவசாயம் பொறுத்தவரை தானே சார் ஃபஸ்ட்டு எல்லாமே லாபம் வந்துடும், அது போக போக போக போக தான் வரும். ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே இதில் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
2: படித்து முடிச்சுட்டு சிவில் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க?
3: பார்த்துட்டு இருந்தேன் சார். நான் 2011 முடிச்சுட்டு 2018 காளான் பண்ணி ஆரம்பித்தேன்.
2: அப்போ அது வரைக்கும் அந்த கட்டடம் கட்டுற வேலை அந்த வேலையை பண்ணிட்டு
3: இருக்கேன், இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னென்னா அந்த சிவில் இன்ஜினியரிங் படித்தது இதில் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு.
2: எப்படி?
3: இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எல்லாமே இந்த கீத்து கொட்டால தான் பார்த்துருப்பீங்க. எல்லா காளான் பண்ணையுமே கீத்து கொட்டா வச்சு
2: பண்ணிருப்பேன்.
3: நான் பண்ணுறது வந்து பாலியூரத்தின் ஃபோம் பஃப் பேனல் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தெர்மல் இன்சுலேட்டர். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து சூட்டை உள்ளே ஷெட்டுக்குள்ளே அனுப்பாது. ஸோ அதை வச்சு டிசைன் பண்ணேன். பண்ணிவிட்டு ஹனிகோம் பேட் சொல்லுவாங்க, நம்ம அந்த ஏர் கூலரில் இருக்கும் பார்த்தீங்களா பேட், அந்த பேடை வந்து ஒரு செவர் ஃபுல்லாகவே அந்த பேட் தான் இருக்கும். 6 அடிக்கு 20 அடி பேட் வச்சேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பேடோட சென்டரில் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், பெருசாக பில் ட்ரிவன் ஃபேன்னு சொல்லுவாங்க, அதை வச்சேன். ஸோ என்னாகுன்னா உங்களுக்கு அந்த ஃபேன் ஆன் பண்ணனா அந்த ஃபேனில் இருக்க ரூம்குள்ளே இருக்க காற்று வெளியே போயிடும். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே காற்று வரணும், என்ன பண்ணுவோம், அந்த ஹனிகோம் பேட் வழியாக தான் வரும். ஸோ அந்த ஹனிகோம் பேடுக்கு என்ன பண்ணணும், தண்ணி சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே வந்து சில்னஸ் வந்துடும். நமக்கு நார்மலாக வந்து ஈரப்பதம் வந்து 80-85% இருக்கும். டெம்பரேச்சர் 26 டிகிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சரும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு, இன்னொன்று ஆக்சிஜன், அதுவும் உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகிட்டே இருந்தது. ஸோ என்ன உங்களுக்கு காளான் வர்றது ஈஸியாக இருக்கும்.
2: ஏன் இது போல ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை? ஏன்னா காளான் வளர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கீத்து கொட்டாய் அல்லது ஒரு தேச்சுடு ரூஃப் உள்ள ஒரு இடத்துல தான் அதை பண்ணுவாங்க.
3: சார், நம்ம காளான் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் எதாவது வந்ததுன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபங்கை. நம்ம கீத்து வந்து எப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து மக்கக்கூடிய பொருள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 வாட்டி மழை பெஞ்சதுனாலே அது வழியாக உங்களுக்கு பூஞ்சானம், தேவையில்லாத பாக்டீரியாஸ் ஃபங்கஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதனாலேயே உங்களால் மஷ்ரூம் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் விடுறதுக்கு காரணம் அது. ஆரம்பிப்பாங்க, ஒரு 6 மாதம் நல்லா போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்னாகுனா உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், பிஸ்னஸ் விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ பிரச்சனை வந்து மெயின் வந்து நம்மளோட ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணும். அதுக்கு என்ன வழின்றதை நான் யோசித்தேன்.
2: எப்படி இதுக்கு ட்ரைனிங் ஏதாவது எடுத்தீங்களா?
3: ட்ரைனிங் எடுத்திருந்தேன் சார். நான் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு 10 டேஸ் ட்ரைனிங் போயிருந்தேன். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஷில்லாங்கில் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மஷ்ரூம் ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே
2: கவர்மெண்ட்டோடது.
3: ஸோ அங்கே ஒரு 10 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன். எனக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிட்டு அதில் ரெடி பண்ணது அந்த மாதிரி டெக்னாலஜி.
2: இத்தனை ஆண்டு காலம் இந்த காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு உங்களுடைய இந்த வளர்ப்பு முறையை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்களா?
3: ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டேன் சார்.
2: எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பீங்க, எப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு விளக்கமாக சொல்லுங்களேன்
3: சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைக்கோல் தான் சார் இதுக்கு மெயின். இப்போ நிறைய பண்ணுறாங்க, வைக்கோலில் பண்ணுறாங்க, மரத்தூள்லையும் பண்ணுறாங்க.
2: மரத்தூள்லையும்
3: பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பெல்லட்ஸ்னு சொல்லுவாங்க, மரத்தூளை வந்து அந்த ஹை கம்ப்ரஸ் பண்ணி பெல்லட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, அதுலேயும் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து ஈஸியாக கம்மி காஸ்ட்டில் கிடைக்கிது வைக்கோல் தான்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒன்றும் பிரச்சனையே
3: கிடையாது எங்களுக்கு. ஸோ வைக்கோல் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அந்த பொறுத்து இருக்குது. நல்ல கனமாக இருக்கணும், நல்ல காஞ்சிருக்கணும். இன்னொன்று பனி டைமில் வைக்கோல் எடுக்கிறத தவிர்க்கணும். பனிக்காலம் மழைக்காலத்தில் முடிஞ்சளவுக்கு இந்த ஏப்ரல் மேலே வர
2: வைக்கோல்
3: நல்லாயிருக்கும். ஏன்னா
2: நல்லா காஞ்சிருக்கும்,
3: காஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ஒரே வாட்டி ஒரு 200-300 கட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம்னா 2 மெத்தடில் பண்ணுவோம் சார். ஒன்று கெமிக்கல், இன்னொன்று பாயிலிங் மெத்தட். ஸோ கெமிக்கல் மெத்தட் வந்து அந்தளவுக்கு நாங்கள் போகிறதில்ல.
2: கெமிக்கல் அல்லது பாயிலிங்கிறது நீங்கள் வந்து இதுக்கு பாக பண்ணுறீங்க, கிருமி நீக்கிறதுக்காக?
3: கிருமி நீக்க வைக்கோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த கிருமி நீக்கணும் இல்லைங்களா, அதுக்காக ஃபஸ்ட் ஸ்டேஜ் அது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வைக்கோலை வந்து ஒரு 4 to 5 மணி நேரம் ஒரு பெரிய 200 லிட்டர் பேரலில் ஊற வச்சிரும். ஊற வச்சு எடுத்த பிறகு அந்த வைக்கோலை எடுத்து தண்ணியில் வேக வச்சிரும். வேக வச்சு முடித்த பிறகு அந்த வைக்கோல் வந்து ஈரம் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு 40-50% தான் அந்த வைக்கோலில் ஈரப்பம் தான் இருக்கணும். ட்ரையர் மிஷின் வச்சுருப்போம். ட்ரையர் மிஷினில் அந்த வைக்கோலை போட்டுது என்னென்னா ஸ்பின் ஆகும், சுற்றும் போது அதிகபட்சமான ஈரப்பம் தான் வெளியே போயிடும். ஸோ வைக்கோல் நமக்கு தயார்.
2: அது 40% ஈரப்பம் இருக்கணும்
3: ஆமாம்.
2: அது எப்படி கண்டுபிடிப்பீங்க?

0: நமக்கு அந்த கையில் பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஈரம் ஒட்டக்கூடாது,
1: ஒட்டக்கூடாது
0: ஒட்டக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரையரில் போடும்போதே நமக்கு அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கடுத்து அது ஒரு ஷெட்டு தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் வந்து இந்த வைக்கோல் காய வைக்கக்கூடாது, வெயிலையும் காய வைக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு விதைகள் வந்து நம்ம வெளியே நிறைய பேர் பண்ணுறாங்க, லேப்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம். கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, சென்னையில் பண்ணுறாங்க. நான் மேக்ஸிமம் வந்து கோயம்புத்தூரில் நம்ம நண்பர் இருக்கார், ஸோ அவர்கிட்ட தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம்.
1: காளான் வளர்ப்புக்கான விதை,
0: விதை
1: அது ஏதாவது குறிப்பிட்ட ரகங்கள் இருக்குங்களா?
0: அதில் இருக்குங்க சார். உங்களுக்கு இப்போ சிப்பி காளான் பொறுத்த வரையும் கெனடியன் ஒயிட், பிங்க் ஆயிஸ்டர், ஹெச்யூ கிரே கலரில் இருக்கும், சாகர் காஜு, பிஎஃப், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த பிஎஃப்ன்ற வெரைட்டி யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஹெச்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விதைகள் நம்ம கேட்கும்போது அவங்க வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகத்தில் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த விதையை வாங்கிப்போம். ஸோ நம்ம காளானுக்கு வந்து ஒரு பாலித்தீன் கவரில் தான் நம்ம வைக்கோலை போடுவோம். ஸோ அந்த கவர் சைஸ் பார்த்திங்கன்னா 12x24
1: உருளை மாதிரி இருக்கும்,
0: உருளை மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விதை, ஒவ்வொரு லேயர் வைக்கோல் விதை, வைக்கோல் விதை, அதை போட்டுட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுரும்.
1: அந்த உருளைக்குள்ளே எவ்வளவு வைக்கோல் போய் சேரும்?
0: உங்களுக்கு வந்து ஒரு 2.5 கிலோ வரையும் போகும் சார்.
1: 2.5 கிலோ,
0: 2.5 கிலோ.
1: அதுக்கு முன்னாடி அந்த வைக்கோல் வந்து நீங்கள் கட் பண்ணு,
0: கட் பண்ணும், கட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், கட் பண்ணியும் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பேக் 60 பேக் போடுறீங்கன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும். இன்னொன்று ட்ரை ஆகிறது ஈஸியாக இருக்கும். அந்த பூஞ்சானம் வளருது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி போட்டிங்கன்னா. மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாரும் கட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அந்த மிஷினுக்கே ஒரு 20-30,000 வைக்கணும் நம்ம சாஃப் கட்டருக்கு. ஸோ இனிஷியலாக பண்ணும்போது சாஃப் அதெல்லாம் தேவைப்படாது நமக்கு. ஸோ நாங்கள் கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம்.
1: சாஃப் கட்டர் வச்சு,
0: சாஃப் கட்டர் வச்சுருக்கோம். சாஃப் கட்டரில் வச்சுட்டு அதை விதையெல்லாம் போட்டுட்டு ஹோல்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஹோல்ஸ் போட்டால் அதுக்கான ஆக்சிஜன் உள்ளே போகும், வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: இது அந்த உருளையில்,
0: ஆமாம் உருளையில் அந்த ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து மைக்ரோ போட்டே போட்டு ஒட்டிடுவோம். நம்ம அந்த மெடிக்கல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பேப்பர் மாதிரி இருக்கும்.
1: ஆமாம்,
0: அது எதுக்குன்னா தேவையில்லாமல் வேறு ஏதாவது பூச்சி போய் உள்ளே உட்காந்து அதை பிரச்சனை வருன்றதுனால அதை நாங்கள் ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு
1: ஓட்டை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதை போட்டு ஒட்டி
0: ஒட்டி வச்சிடும். ஏன்னா அதுலேயே வந்து ரொம்ப மெல்லிய ஓட்டைகள் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு காற்று போகிறது அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் அதுக்கு. அதுக்கடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காளான் பண்ணையில் வைப்போம். அந்த நம்ம சொன்னீங்களா, அந்த ஷெட்டுக்குள்ளே வச்சிரும். ஷெட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம அந்த ஃபேன் அண்ட் பேட் சிஸ்டம் இருக்குது, அதுவும் ஆட்டோமேட்டட். ஃபேன் ஒரு 10 நிமிஷம் ஓடும், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு. அந்த பேடுக்கும் தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆட்டோமேஷன், அது பக்கம் நம்ம போகவே தேவையில்லை. ஒன்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு அது வேலையை
1: ஓடிட்டு இருக்கும்,
0: அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த வச்சது இதுலேருந்து ஒரு 20-25 நாளில் ஃபஸ்ட்டு ஈல்டு, ஃபஸ்ட்டு காளான் வரும். நம்ம அந்த பேப்பர் விட்டுருக்கோங்களா, அதை அதுவே தானாக கிழிச்சிட்டு வெளியே வந்து
1: வெளியில் வந்துடும்,
0: வெளியே வந்துடும். நம்ம அதுவும் கிழிக்க தேவையில்லை. ஸோ வந்ததே கரெக்டாக ஒரு மொட்டு வந்தோன்னா 3-4 நாளில் பறிக்கிற பதத்துக்கு வந்துடும். வந்து அதை பறிச்சுட்டு பிரிச்சுட்டு பேக் பண்ணி கடைக்கு அமைச்சிடும். ஒரு காளான்லேருந்து கிட்டத்தட்ட 3-4 ஈல்டு வரையும் வச்சுருப்போம்.
1: ஒரு காளான் அப்படின்னா
0: ஒரு உருளையிலேருந்து,
1: ஒரு உருளையிலேருந்து
0: 3-4 வாட்டி. ஃபஸ்ட் டைம் நல்லா பெருசாக வரும், ரெண்டாவது கொஞ்சம் கம்மியாகும், மூணாவது கம்மியாகும், நாலாவது இன்னும் அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாகிடும். கிட்டத்தட்ட ஒரு கிலோலேருந்து 1.5 கிலோ மேக்ஸிமம் எடுக்கலாம் நீங்கள். கிட்டத்தட்ட அதை நாங்கள் மார்க்கெட்டு
1: அந்த ஒரு உருளையிலேருந்து,
0: ஒரு உருளையிலேருந்து,
1: ஒரு உருளையிலேருந்து ஒரு முறை எடுக்கிற காளான் சொல்கிறீங்களா?
0: மொத்தமாக அதோட 3-4 ஈல்டு சேர்த்து 1-1.5 கிலோ.
1: அது எவ்வளோ நாள் அந்த 3-4 ஈல்டுங்கிறது?
0: கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈல்டு வந்து ஒரு 30 நாள் வச்சுங்க, ரெண்டாவது அதுலேருந்து 10 நாள் ஒரு 60 நாள் வச்சுங்க.
1: அதிகபட்சம் 60 நாள் இருக்கும்,
0: 60 நாள் அதிகபட்சமாக.
1: அதில் 1.5 கிலோ அதிகபட்சம்,
0: அதிகபட்சம் 1.5 கிலோ. நீங்கள் பேக் சைஸ் பெருசாக்குனீங்கன்னா இன்னும் பெருசாக வரும். 12x24 இல்லாமல் நீங்கள் 14x28 அந்த மாதிரி சைஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு 2-3 கிலோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: அது மாதிரி நம்ம அதிகபட்சம்
0: பண்ணலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விதையும் போடணும், அந்த
1: வைக்கோலும்
0: வைக்கணும். பட் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது 14x24 தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் போகிற சைஸ் வந்து 14x28 போட்டுவிட்டோம்.
1: 12x20
0: பெருசு
1: முதல்ல போகும்போது சின்னதாக போகிறது,
0: சின்னதாக போகிறது நல்லது.
1: ஏன் அப்படி?
0: உங்களுக்கு பேக் போகிற பழக்கம் வரணும் இல்லைங்களா? பழக்கம் வரணும். உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரிஞ்ச ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இதில் மெயின் வந்து உங்களுக்கு எங்கே நீங்கள் ப்ராப்ளம் வரும்னா வைக்கோல் வாங்குறது தான். நீங்கள் வைக்கோல் கரெக்டாக செலக்ட் பண்ணாமல் வாங்கலைன்னா மாட்டிப்போம்.
1: என்ன வைக்கோலில் வாங்குறது என்னங்க இருக்குது?
0: நீங்கள் வைக்கோல் வந்து நல்லா கனமாக இருக்கணும், நீட்டமான வைக்கோல் ஆகணும், 1010 வெள்ளை பொன்னி. ஸோ அந்த மாதிரி கன ரக மோட்டர் ரக அரிசி வரது எல்லாமே வைக்கோல்
1: பெரிய வைக்கோலாக இருக்கும்,
0: பெரிய வைக்கோலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரிசி வர நெல், அந்த மாதிரி நெல்லை செலக்ட் பண்ணி நீங்கள் வைக்கோல் வாங்கினீங்கன்னா ஈல்டு நல்லாயிருக்கும் நமக்கு.
1: ஆக மோட்டார் ரக நெல் அந்த வைக்கோலை வாங்கிக்கிறது நல்லது,
0: நல்லது. அதை வாங்கி அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு கொட்டகை போட்டு அதை ஸ்டோர் பண்ணணும். சும்மா வச்சுட்டு நம்ம தார்பாலின் போட்டு மூடினாலும் நல்லா இருக்காது.
1: வேறு எப்படி முடிவீங்க, வேறு எப்படி ப்ராசஸ்?
0: நீங்கள் ஒரு ஷெட்டு வச்சிடணும் சார், ஒரு ஷெட்டு. அதுக்காக வைக்கோல் ஸ்டோரேஜுக்கு ஒரு ஷெட் இருக்கணும். அப்போ தான் இப்போ மலையில் நினைஞ்ச வைக்கோலை வந்து மாடி தின்னாது.
1: ஆமாம்.
0: ஸோ அதே தான் இதுவும்.
1: அப்போ காளானுக்கு உதவவே
0: உதவாது அது. ஸோ அதனால் அதை ப்ராப்பராக ரெடி பண்ணுறது பெட்டர்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து சம்மர் கோடை காலங்களில் அந்த வைக்கோல் வாங்கிக்கிறது நல்லது.
0: ஆ, வைக்கோல் வாங்குறது நல்லது.
1: இப்போ இந்த சம்பா தாளடிலாம் ரூடிக்கு வரும், அதை வாங்கிக்கலாங்களா?
0: அதில் வாங்கிக்கலாம்.
1: இப்போ இந்த மாதிரி வைக்கோல் வாங்கி வச்சுக்கிறீங்களே, இது வந்து வருஷம் முழுக்க நம்ம பயன்படுத்தலாமா?
0: பயன்படுத்தலாம் சார்.

0: அதில் ஒன்றும் பிரச்சனை.
1: அதுக்கு தான் அந்த ப்ராப்பரான நீங்கள் அந்த கொட்டகை இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு.
0: இது போல் ஒரு ஒரு உருளையிலேருந்து நமக்கு 1.5-1.5 kilo காளான் கிடைக்குதுங்க. இதை வந்து வைக்கோல் எடுக்கிறோம், சாஃப் கட்டரில் போட்டு நறுக்கிறோம், அதை வந்து இதில் போட்டு அவிக்கிறோம் அல்லது கெமிக்கலில் போட்டு கிருமி நீக்கம் பண்ணுறோம், உருளையில் அடைக்கிறோம், கூடவே விதையும் போடுறோம். நமக்கு 1 மாதம் கழித்து காளான் வந்துடுது. எல்லாம் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. காளான் வராமல் வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா
1: அது வருமா? வரும். நீங்கள் வைக்கோல் செலெக்ஷன் அதுதான் நான் சொன்னேன் முதல்ல, உங்களுக்கு வைக்கோல் நல்லா இருந்ததுன்னா. இன்னொன்று வந்து, நீங்கள் வைக்கோல் வந்து ரொம்ப ஈரப்பதமாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் போடுற விதையில் இருக்கிற அந்த பூஞ்சானம் வந்து வளராது, அது அழிக்கணும். விதையும் அழிக்கணும்,
0: விதையும் அழிக்கணும்.
1: அப்போ அந்த பே உங்களுக்கு அந்த உருளை வந்து வெள்ளை கலரில் மாறணும். ஒவ்வொரு நாளுக்கும் அந்த ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும். இது என்ன ஸ்டேஜ் மாறாமல் போயிட்டு அது வந்து குப்பைக்காலம் வரும். ஸோ அப்போ நம்ம அந்த பேகை எடுத்து நம்ம வெளியே தூர வீசுறது நல்லது. இதுலேயும் உங்களுக்கு பூச்சிகள் வரும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அது வந்து நீங்கள் ரெகுலர் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும்,
0: பார்த்துக்கிட்டே இருக்கணும்,
1: பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது, வேப்பப்படாமல் கீழே தரையில் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பேடு வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுரும். அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த நெடி இருந்துகிட்டே இருக்கும் உள்ளே ஒரு மணி நேரம்.
0: அது வந்து காளான் அந்த உருளை அதாவது காளான் வித்துக்களை வந்து பாதிக்காது?
1: பாதிக்காது. அது நமக்கு அந்த கவரில் போட்டு உள்ளே இருக்கிறதால பிரச்சனை கிடையாது.
0: காளான் வளர்க்கலாம், காசு பார்க்கலாம், எல்லாம் சரிங்க. இதில் என்ன சிரமம் வரும் அதுதான் முக்கியமானது.
1: மார்க்கெட்டிங் சார்,
0: மார்க்கெட்டிங் தான் சிரமம்.
1: மார்க்கெட்டிங்
0: நான் கண்டாமினேஷன் சிரமம் சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன்.
1: மெயின் வந்து மார்க்கெட்டிங். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும்.
0: காளானில் என்னென்ன வகையான ரெசிபிஸ் என்ன சார் தயார் பண்ணலாம்?
1: மெயின் சூப் சார், ஃபஸ்ட்டு சூப்.
0: சூப்பு தான்
1: சூப்பு. அடுத்து காளான் 65, கிரேவிஸ், அப்புறம் இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் மாதிரி நீங்கள் நான்வெஜ்ஜில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இந்த செட்டிநாடு ஸ்டைல், அதில் எல்லாமே நீங்கள் காளானில்
0: பண்ணலாம்.
1: இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த சூப் பவுடரும் பண்ணுறாங்க. இப்போ இந்த காளானை வந்து காய வச்சுட்டு அதை பவுடர் ஆக்கிட்டு அதுக்குள்ளே மசாலாலாம் சேர்த்து இன்ஸ்டன்ட் சூப் பவுடர் அந்த மாதிரி கொடுக்க. ஊறுகாய் செய்யலாம், அதில் காளானில் ஊறுகாய் செய்யலாம். நிறைய அதிகமாக போகிறது சூப். சூப் நிறைய நீங்கள் ரோட்டுக்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த காளான் சூப்புன்னு வச்சுருப்பாங்க. இந்த சூப் தான் நிறைய செய்வாங்க.
0: காளான் மசாலா நிறைய செய்கிறாங்க.
1: ஆமாம், இப்போ நிறைய இந்த நம்ம சென்னையில் பர்கர்லாம் வச்சு செய்கிறாங்க சார்.
0: காளான் வச்சு,
1: காளான் வச்சு பர்கர்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி கடைகள் நிறைய, நானே ஒரு 2-3 கடைக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
0: இந்த மாதிரி காளான் வளர்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் பிரியப்படுறார், உங்களை மாதிரி சிவில் இன்ஜினியர் வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு ஏதோ ஒரு டிகிரி படித்தவர் ஒரு சுய தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி நீங்கள் வழி நடத்துவீங்க
1: சார்? அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் மாதிரி வைக்கிறோம் சார்.
0: அப்படியா?
1: ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்குது, மாதத்தில் 2வது சனிக்கிழமை இருக்கும்.
0: ஸோ அவங்க உங்கள் பண்ணையில் பண்ணுறீங்க?
1: எங்கள் பண்ணையிலே சார். அவங்களுக்கு தியரி கிளாஸ் இருக்கும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ அவங்க விருப்பப்பட்டால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வந்து கற்றுக்கலாம். அது இல்லாமல் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இன்னும் எங்களுக்கு புரியல, எங்கள் கூட சேர்ந்து 1 வாரம் வேலை கூட செய்யலாம். அவர்
0: அப்படி
1: அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுக்குறோம் நம்ம.
0: உங்களை தொடர்பு உள்ளவங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
1: 8122196884.
0: இதில் தொடர்பு கொண்டால் நீங்கள் இந்த காளான் வளர்ப்பு சம்மந்தம்
1: வேறு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக எனக்கு
0: பண்ணுறீங்க. இன்னும் இதில் வேறு ஏதாவது குறிப்பிட்டு சொல்லும்படியான தகவல்கள் இந்த காளான் வளர்ப்பில்
1: சார்? காளான் வளர்ப்பு பொறுத்தவரையும் இனிஷியலாக நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழில் எந்த தொழில் நல்லது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக 300-300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதில் என்னென்ன வருது நம்ம, ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதை விட வேறு பிரச்சனை வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அது அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
0: இப்பயுமே முதல்ல சின்னதாக செய்யணும்.
1: ஆமாம்,
0: அப்புறம் பெருசாக ஆரம்பிக்கும். ஒரு சுய தொழில் வாய்ப்புக்கான ஒரு தொழில் இந்த காளான் வளர்ப்புன்னு சொல்லுவீங்களா?
1: தாராளமாக சார், 100%.
2: என்ன மருதானியக்கா, கை கொடுக்கும் காளான் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாருல்ல
3: முத்தழகு. விவரங்களை கேட்ட பிறகு எனக்குள்ள புது தெம்பே பறந்துடுச்சு
2: அக்கா. அது எனக்கே உங்க முகத்தை பார்த்ததும் தெரியுதே, உங்க முகம் இப்ப பிரகாசமா இருக்கு.
3: இந்த விவரத்தை என் மகன் கிட்ட முதல்ல சொல்லணும் புள்ள.
2: கண்டிப்பாக்கா, கை கொடுக்க காளான் வளர்ப்பு இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஆறுமுகத்துக்கிட்ட இந்த விவரத்தை எடுத்து சொல்லி பயிற்சியும் எடுத்துக்க சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதையும் கேளுங்கக்கா.
3: அது என்ன முத்தழகு?
2: ரோஸ்மரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களோட சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய்ஸ்ரீதர் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. அதையும் கேளுங்க.
4: ரெண்டு சின்ன பயிர்கள், மருத்துவ குணம் அதிகமாக கொண்ட ரெண்டு சின்ன பயிர்கள், அது தரக்கூடிய ஏராளமான

உபயோகங்கள், இதை பற்றி தான் இந்த நறுமண பயிர்கள் இதில் நம்ம கேட்க போகிறோம். தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பயிர்கள் வந்து ரோஸ்மேரி மற்றும் தைம். தைம் அப்படிங்கிற பயிர் வந்துட்டு நமக்கு சாதாரணமாக தெரியும், தமிழில் வந்து அதை ஹோம திரவம் சொல்லுவாங்க. திரவம் இல்லைனா வந்துட்டு பொடி, இந்த மாதிரி அந்த பயிர்களின் மூலமாக மதிப்பு கூட்டி அதை வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி ரோஸ்மேரியும், ரோஸ்மேரியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இந்த ரெண்டு பயிர்களையும் வந்துட்டு போதுமான விளைச்சல் இங்கே இல்லாத காரணத்தினால வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், இதில் எல்லாத்துலேயுமே உபயோகப்படக்கூடிய பொருட்களாகவும் இந்த ரோஸ்மேரி மற்றும் தைம் பயன்படுது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அவங்க வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்கள்லையும் ரெண்டு ரகத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ்மேரி ஊட்டி 1, தைம் ஊட்டி 1. இந்த ரெண்டு ரகத்தை பற்றியும், இந்த ரெண்டு ரகத்தில் எப்படி வந்துட்டு மதிப்பு கூட்டுறது, அதை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ரோஸ்மேரி எடுத்துப்போம். ரொம்ப புஷ்ஷி டைப்புன்னு சொல்லுவாங்க. இதனோட இலைகள் வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும், இலைகளினுடைய அம்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடித்த ஊசி மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு கையில் எடுத்து சாதாரணமாக நல்லா தேய்ச்சி மோந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கொடுக்கும். கற்பூரம் போல் ரொம்ப கடுமையான வாசம் வீசக்கூடிய ஒரு பயிர் ரகம் இது. ஒரு முறை நட்டாலே போதும், இதுக்கு 8-10 வருஷத்துக்கு வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு மகசூல் ஈட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக வருமானத்தையும் உங்களுக்கு பெருக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம தைமன்னு எடுத்துக்கிட்டோன்னா, தைமும் ரோஸ்மேரி மாதிரி ஒரு சின்ன செடி தான். ஒரு அடிக்கு குறைவாகவே தான் வளரும் அது எப்போவுமே. லேசான மருத்துவ வாசனை குணம் வந்துட்டு இதில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு தைமால் அப்படிங்கறக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான். இந்த பொருள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு பொதுவாக இந்த ஜீரண பிரச்சனைகள், காய்ச்சலோ இல்லை ஒரு இரும்பலோ இருந்ததுன்னா இதை உடனே ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் இது வந்துட்டு நிறைய இடங்களில் உபயோகப்படுத்தப்படுது. இயற்கை கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுது. இந்த ரெண்டு செடியுமே வந்துட்டு புதினா குடும்பத்தை சேர்ந்தது, லேமியேசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சூரிய ஒளி இதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் தண்ணீர் வந்துட்டு அதிகமாக தேங்கி நின்னா இந்த செடி வந்துட்டு அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயிகள் இதை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நீர் போகக்கூடிய ஒரு வடிகால் அமைச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிரிடுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதே சமயம் 8-10 வருஷம் வரைக்கும் இந்த பயிர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் வந்து அதிகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பல ஆண்டுகளாக வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்லையும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஊட்டி 1 ரகத்தை இந்த ரெண்டு பயிர்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000-2000 மீட்டர் உயரத்தில் வந்துட்டு இந்த பயிரை விளைய வைக்கிறது ஒரு நல்ல மகசூலை ஈட்டி தரும். அதே மாதிரி முழு சூரிய ஒளி தேவை. 15-25 டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் இந்த பயிர்கள் வளரும். அதுக்கும் மேலே வெப்பநிலை அதிகமாச்சுன்னா இந்த பயிரினால் தாக்குப்பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் மண்ணில் வந்துட்டு நீர் எப்போவுமே வந்துட்டு வடிஞ்சே இருக்கணும். நீர் தேங்கி இருந்ததுன்னா இந்த ரெண்டு பயிர்களும் வந்துட்டு அழுகக்கூடிய அபாயம் ஏற்படும். ரோஸ்மெரியோ இல்லை தைமோ நீங்கள் வந்துட்டு பயிரிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மண்ணை ஒரு தடவை பரிசோதனை செஞ்சுக்கோங்க. மண்ணை பரிசோதனை பண்ணும் பொழுது pH வந்துட்டு 5.5-7 வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்களும் வந்து தட்பவெப்ப நிலையை தாங்கி வளரக்கூடிய தன்மையை வந்துட்டு நமக்கு சூழலை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ரோஸ்மேரியும் தைமும் வந்துட்டு விதையினால் சாகுபடி செய்ய முடியாது. அதனால் தண்டு குச்சிகளை வச்சு தான் சாகுபடி செய்ய முடியும். அதே மாதிரி தைம் செடிகள் வந்துட்டு ரொம்ப விதை சின்னதாக இருந்தாலும் விதை மூலமாகவும் வந்துட்டு ஒரு சிலர் வளர்க்குறாங்க. ஆனால் பொதுவாக நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ரெண்டு பயிர்களுக்கும் தண்டு குச்சிகள் மூலமாக நீங்கள் வந்துட்டு வளர்க்குறது தான் சிறப்பான முறையாகவும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு பயிர்களுமே வந்துட்டு புஷ்ஷி நேச்சர், ஒரு அடிக்கு மேலே வளராது. அதே நேரத்தில் சைடில் வந்து நிறைய வரும். ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடையில உள்ள கேப் வந்து 45-45 சென்டிமீட்டர்லேயோ இல்லை 60-45 சென்டிமீட்டர்லேயோ ஒரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் நடுவில் இந்த மாதிரி நம்ம இடைவெளி விட்டோன்னா இந்த பயிர்கள் வந்துட்டு நல்ல சீரான காற்றோட்டம், சீரான சூரிய ஒளி இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். தைமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரோஸ்மேரி 45-45, தைம் 30-30, இவ்வளோதான் வித்தியாசம். நம்மளுடைய முக்கியமான நோக்கம் இந்த பயிர்களில் இருந்து எண்ணெய்களை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எண்ணெய்க்கு உண்டான குவாலிட்டியை வந்துட்டு தழை சத்து அதிகமாக இருந்ததுன்னா அது குறைச்சிரும். அதனால் அளவான தழை சத்து, அளவான மணிச்சத்து, அளவான சாம்பல் சத்து இதை வந்துட்டு நீங்கள் போடுறதன் மூலமாக இந்த பயிர்களை வந்துட்டு நல்ல மகசூல் ஈட்டி தரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கலாம். அறுவடையை பொறுத்த வரைக்கும் ரோஸ்மேரி வந்துட்டு நடவு செஞ்சதுலேருந்து 5-6 மாதத்தில் ஒரு தடவை

0: அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 3-4 முறை வரைக்கும் அறுவடை செய்யலாம். அறுவடை செய்யறது எப்படி செய்யணும்னா, செடி வளர்ந்து அதனுடைய இளம் தளிர்கள், அதாவது சின்ன சின்ன லீஃப் இருக்கும், அந்த லீஃப் வந்துட்டு மேலே 15-20 சென்டிமீட்டர் பகுதி இடைவெளியில் இருக்கும். அந்த நுனியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். கடினமான தண்டு பகுதியை எப்போவுமே கட் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோஸ்மேரியில் தைமம் கிட்டத்தட்ட ரோஸ்மேரி மாதிரி 4-5 மாதத்தில் முதல் அறுவடைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து 2-3 முறை அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தரையிலிருந்து 5-10 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் எண்ணெயுடைய போர்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இலைகளை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி இதை ட்ரை பண்ணி அதிலிருந்து நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லை பூக்க தொடங்குற நேரத்தில் நீங்கள் அறுவடை செஞ்சு அதை வந்துட்டு நீங்கள் ஆயில் எடுக்கிறதுக்கு உட்படுத்தணும். காரணம் என்னென்னா, அந்த பூக்க தொடங்குற சமயத்தில் தான் வந்துட்டு இந்த தைமில் வந்து ஆயில் நிறைய சேரும். சாதாரணமாக நம்ம ஆயில் டிஸ்டிலேஷன் எப்படி பண்ணுவோம், வேப்பரைசேஷன் மூலமாக பண்ணுவோம், ஆவி மூலமாக அதை டிஸ்டில் பண்ணி அந்த ஆயில் எடுத்து தான் நம்ம கொடுப்போம். அந்த ஆயிலில் நல்ல நறுமணம் வரணும், அந்த ஆயில் மூலமாக நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கணும் அப்படின்னா, பூக்கிற சமயத்தில் நீங்கள் அறுவடை பண்ணுறது தான் வந்துட்டு தைமை பொறுத்த வரைக்கும் உகந்த விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஹார்வெஸ்ட் பண்ணுற அன்றைக்கே நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை உலர வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, உலர்த்தத்துக்கு வந்துட்டு நமக்கு சோலார் ட்ரையர் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரையர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயுமே நீங்கள் கிட்டத்தட்ட 35-40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இதை நீங்கள் உலர வச்சிங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போயிட்டு அது நல்லா உலர்ந்து வரும். அந்த உலர்ந்து வர இதில் வந்துட்டு நல்ல மனம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ரோஸ்மேரியையோ இல்லை தைமையோ ட்ரை பண்ணி செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்கணும். ரோஸ்மேரியை பொறுத்த வரைக்கும் எண்ணெயை எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த சக்கையை நிறைய பேர் வந்துட்டு போட்டுடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளற ஹைட்ரோசால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர் இருக்குது. அது ரோஸ்மேரி வாட்டர்னு சொல்லி நிறைய பேர் மார்க்கெட் பண்ணவும் செய்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். எதுக்காக அப்படின்னா, மாய்ஸ்சரைசர், நம்ம சாதாரணமாக வந்துட்டு வின்டர் க்ரீம்னு சொல்லுவோம், மாய்ஸ்சரைசர் செய்யறதுக்கும் ஹேர் ஆயில் இதெல்லாம் செய்யறதுக்கும் வந்துட்டு இந்த ஹைட்ரோசால் வந்து உண்மையிலே ரொம்ப அதிகமாக பயன்படுது. இப்போது இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் விற்கிறதுக்கு முதல்ல FSSAI சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். ஏன்னா நீங்கள் அதை மதிப்பு கூட்டி விற்கிறீங்கிறதுனால FSSAI உரிமம் வந்துட்டு நம்ம பெறணும். அதற்குரிய மருந்து மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் அதனுடைய விதிமுறைகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கு கெமிக்கல் அதிகமாக தேவைப்படலை. காரணம் என்னென்னா, இதுக்கு பெஸ்ட் டிசீஸ் கிடையாது, அதனால் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம பண்ணுறதுனால இது இயற்கை வேளாண்மை சான்றிதழை நம்ம வந்துட்டு வாங்கிக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல பலத்தை நமக்கு கொடுக்கும். மேற்கொண்டு ஏற்றுமதிக்கு தேவையான வழிவகைகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதில் முக்கியமாக ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே பெரிய அளவில் ஆரம்பிக்க வேண்டாம். முதல்ல குறுகிய அளவில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய மார்க்கெட்டை நீங்கள் விரிவடைஞ்சிட்டே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உள்ளூர் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணாதீங்க, நகரப்புறங்களை டார்கெட் பண்ணுங்கள். இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்ஸை டார்கெட் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணுற இது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு இலைகளை உலர வச்சு அதுலேருந்து எண்ணெய் எடுத்து அதை பொருளாக்கி நீங்கள் விற்கலாம். இல்லை உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் உழவர் உற்பத்தியாளர்கள் நிலங்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு கூட்டாக வாங்கி அதை வந்துட்டு விற்பனை செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல வகையில் வந்துட்டு மகசூலை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிராண்டாகவே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பொருட்களை வந்துட்டு விற்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
1: என்ன மருதானிக்கா, ரோஸ்மரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களோட சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: இந்த தகவலையும் கேட்ட பிள்ளை அருமையெல்லாம் இருந்துச்சு. இந்த நறுமண பயிர்களை மகசூல் பண்ணி அதுலேயும் நல்ல வருமானம் எடுக்கலாம் போல இருக்கு.
1: ஆமாக்கா, இந்த சந்தை வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி இதை மதிப்பு கூட்டி விற்றா நமக்கு நல்ல வருமானம், இதுக்கும் பயிற்சி தராங்கக்கா.
2: முத்தழகு, இந்த விஷயத்த உடனே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லணும்.
1: தொழில் வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கும் போது நீங்க ஏன் கவலைப்படணும்?
2: ஆமா முத்தழகு, வாழறதுக்கான வழி கிடைச்சிடுச்சு, இனி நான் ஏன் வாடணும்?
1: அப்படி சொல்லுங்க.

0: நீர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற விழாவில் கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றார். மகாராஜா படத்திற்காக அனல் அரசுக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஒலிப்பதிவிற்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிஹரசுதனுக்கும் வழங்கப்பட்டது. மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும், நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில், பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சி கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை

0: எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல் கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27000 பேரில் 2708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தமுள்ள 9000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடம் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவேக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி திரைகானம். முதலில் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் 16 வயது நிலை திரைப்படத்திற்காக.

நேரம் 8:32. அகில இந்திய வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி மனோ ஸ்வர்ணலதா குரல்களில் சின்னவர் திரைப்பட பாடல்.

0: திரைகானத்தில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கவிருப்பது பாட்டு பாடவா படத்திலிருந்து இளையராஜா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய திரைக்கானம். ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அறிவியல் நேரம்.
1: படைப்பாற்றல், ஒரு விஞ்ஞான பார்வை. மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், இந்த கிரியேட்டிவிட்டின்ற வார்த்தையை வந்து நம்ம எல்லா துறையிலையும் கேள்விப்படுறோம். இந்த கிரியேட்டிவிட்டினா என்ன?
3: ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இது ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம். ஸோ இதற்கான ஒரு டெஃபினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல் அப்படின்றது ரெண்டு விஷயங்களை அடக்கும். ஒன்று வந்து அது புதுமையாக இருக்கணும், ஒரிஜினாலிட்டி. ரெண்டாவது வந்து அந்த கிரியேட் பண்ணுற அந்த விஷயம்க்கு ஒரு மதிப்பு இருக்கணும். ஸோ இந்த கிரியேட் பண்ணுற பொருள் வந்து யோசனையாக இருக்கலாம், கருத்தாக இருக்கலாம், படைப்புகளாக இருக்கலாம், செயல்பாடுகளாக இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அதனுடைய புதுமையாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மதிப்பு ஆர் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு எஸ்தெட்டிக் வேல்யூவாக இருக்கலாம், அழகியல் ரீதியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு உணர்ச்சி எமோஷனல் வேல்யூவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சிந்தனை தூண்டலாக இருக்கலாம், போயட்ரி இப்படி இருக்கலாம், ஒரு பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம், ஒரு கல்ச்சுரல் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இப்படி இந்த ஒரிஜினாலிட்டியும் ஒரு வேல்யூவையும் சேர்த்தது தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிரியேட்டிவோட பை எண்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாக இருக்கலாம், தொழில்நுட்ப புதுமையாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம்.
2: டாக்டர், the 4C model of creativity சொல்ல முடியுமா?
3: சோ இது 2009 உளவியலாளர் காஃப்மன் அப்படிங்கறவர் தான் இந்த 4C model of creativity அப்படிங்கறத அவர்தான் வந்து அறிமுகப்படுத்தினார். சோ இதுல ரொம்ப முக்கியமான அம்சம் அப்படினா, படைப்பாற்றல் என்பது சில மேதைகளுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல அப்படிங்கறத அவர் சொன்னாரு. எல்லார்கிட்டயும் ஒரு சிறிய அளவில் தொடங்கி வளரக்கூடிய ஒரு திறனா அவர் படைப்பாற்றலை பார்த்தாரு. சோ அதுல 4 நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இட்ஸ் a very interesting concept. ஸோ இந்த 4 நிலைகள் அப்படின்னு சொல்லும் போது, மினி சி, அப்புறம் லிட்டில் சி, ப்ரோ சி, பிக் சி அப்படின்றது 4 சொன்னாரு. ஸோ இந்த மினி சி அப்படின்றது தனிப்பட்ட படைப்பாற்றல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, நாமே புதிதாக ஒன்றை புரிந்து கொள்ளும் ஒரு தருணம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சயின்ஸ் கான்செப்டை படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு தன்னுடைய சொந்த முறையிலேயே யோசிச்சு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளும் பொழுது அந்த ஒரு இதுதான் மினி சி அப்படின்றது. இட்ஸ் அ பர்சனல் கிரியேட்டிவ் மூமெண்ட், இது தனிப்பட்ட படைப்பாற்றல். இரண்டாவது வந்து லிட்டில் சி அப்படின்னு சொல்றோம், அதாவது அன்றாட படைப்பாற்றல். நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம ஏற்படுத்தும் சின்ன சின்ன புதுமைகள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு மட்டுமே ஒரு புதிய சமையல் குறிப்பை, ஒரு புதிய ரெசிபியை உருவாக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இனோவேஷன்ஸ் தட் வி டூ நம்ம டெய்லி லைஃப்ல, இதை லிட்டில் சி அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது வந்து ப்ரோ சி, தட் இஸ் அ ப்ரொஃபஷனல் சி, தொழில்முறை படைப்பாற்றல். ஸோ ஒரு துறையில் அனுபவம் பெற்ற நிபுணர்கள், இது வந்து ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு பொறியாளர், எந்த துறையில் இருந்தாலும் அவங்களுடைய அந்த துறை அனுபவம் வச்சு ஒரு புதிய தீர்வை வந்து உருவாக்குறது, இது வந்து ப்ரோ சி. அண்ட் ஃபைனலாக நம்ம சொல்கிறது பிக் சி, இது வந்து உலகை மாற்றும் படைப்பாற்றல், வரலாற்றில் இடம் பிடிக்கும் கண்டுபிடிப்புகள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐன்ஸ்டைன் ஓட தியரிஸாக இருக்கலாம், இல்லைனா மேரி கியூரியோட கண்டுபிடிப்புகள் இருக்கலாம். ஆனால் இதில் என்னன்னா, நம்ம எல்லாருமே இந்த பிக் சியை மட்டும்தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். இந்த லிட்டில் சி, மினி சி, இதெல்லாத்தையும் நம்ம விட்டுறோம். ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த 4C மாடலில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லாருக்குள்ளேயும் இந்த படைப்பாற்றல் இருக்குது. சின்ன அளவில் தொடங்கி பெரிய அளவு வரைக்கும் போகக்கூடிய தன்மை

0: நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதை வளர்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பொறுப்பு.
1: டாக்டர், மெல் ரோட்ஸோட 4P மாடல் ஆஃப் ஃபெர்டிலிட்டி என்ன?
0: இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இது வந்து 1961 மெல் ரோட்ஸ் அப்படின்றவர் ஒரு அமெரிக்க உளவியாளர், சோ இஸ் அ அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து ஒரு அனாலிசிஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் வந்து எழுதினாரு. அதுல அவர் என்ன ட்ரை பண்ணார்னா, கிரியேட்டிவிட்டியை நிறைய பேர் நிறைய விதமா டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஆனா வந்து ஒரு ஆக்சுவல் டெஃபினிஷன் அப்படின்றது வரல. சோ மெல் ரோட்ஸ் என்ன பண்ணார்னா, எல்லா டெஃபினிஷனையும் கலந்து பார்க்கும்பொழுது இது நான்கு முக்கிய கூறுகளா பிரியுது அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த நான்கு கூறுகளும் சேர்ந்தால்தான் படைப்பாற்றலை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத அவர் சொன்னாரு. கூறுகளை தான் அவர் வந்து 4 P's அப்படின்னு சொன்னாரு. இதுல முதல் பி அப்படின்றது பர்சன், இது வந்து படைப்பாளர். அதாவது ஒருவருடைய ஆளுமை, அவருடைய அறிவுத்திறன், அவருடைய மனப்பாங்கு, மதிப்பு, சுயநம்பிக்கை. சோ இதெல்லாம் இந்த பர்சன் சென்டர்ட், இது வந்து ஒரு பகுதி, ஒரு கூறு ஃபார் படைப்பாற்றல். இந்த பர்சனை தாண்டி அடுத்த பி அப்படின்றது ஒன்று இருக்கணும்னு சொன்னாரு. அதுதான் ப்ராசஸ், இது செயல்முறை. ஸோ இந்த செயல்முறை அப்படின்றது என்னன்னா, சிந்தனை. அந்த பர்சனுடைய சிந்தனை எப்படி வளர்கிறது, அதில் வந்து என்ன செயல்முறைகள் நடக்கின்றன, அவருடைய அந்த பர்சனோட மோட்டிவேஷன், கற்றல், சிந்தனை, இது எல்லாம் தான் ப்ராசஸ், செயல்முறை அப்படின்னு சொன்னார். ஸோ இதுவும் வந்து படைப்பாற்றலுக்கு ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்கு. ஸோ பர்சன் ஒன்று, ரெண்டாவது ப்ராசஸ், மூணாவது பி வந்து ப்ரெஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரஸ் அப்படின்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற பிரஸ் இல்ல, அழுத்தம் அப்படின்ற இதுல அப்படி அர்த்தம் வராது. அவர் பிரஸ் அப்படின்னு குறிப்பிட்டது வந்து சுற்றுப்புற சூழல். அதாவது ஒரு மனிதருக்கும் அவரை சுற்றி உள்ள அந்த என்வாயர்மெண்ட்டுக்கும் உள்ள இருக்கிற உறவை தான் அவர் வந்து 4th, 3rd P சொல்றாரு, பிரஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய குடும்பம், பள்ளி, நண்பர்கள், ஆசிரியர்கள், பணியிடம், இது எல்லாமே நம்மளுடைய படைப்பாற்றலை வந்து ஊக்குவிக்கும், இல்லைன்னா டிமோட்டிவேட் பண்ணும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஃபைனல் வந்து ப்ராடக்ட், அதுதான் அந்த படைப்பு. ஸோ இது வந்து ஒரு யோசனை அப்படின்றது மைண்ட்ல மட்டும் இல்லை, அது வந்து ஒரு டேஞ்சபிளா இருக்கணும், பிறர் பார்க்க, பயன்படுத்த அல்லது அனுபவிக்க கூடிய வடிவம் பெற வேண்டும், அதை தான் ப்ராடக்ட் அப்படின்றது அவரு சொன்னாரு. ஸோ இதுதான் 4P மாடல். பட் இது ஜென்ரலா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு அறிவியல் கண்காட்சிக்காக தானாக செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் கருவி, ஒரு எக்யூப்மெண்ட்டை டிசைன் பண்ணணும் அப்படின்றதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் இந்த 4P நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் பர்சன், இது வந்து இந்த குழந்தையுடைய ஆர்வம், விடாமுயற்சி, புதியதாக சிந்திக்கும் திறன், இதெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் பி ஆஃப் பர்சன். ரெண்டாவது வந்து ப்ராசஸ், இந்த பொண்ணு வந்து இதை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தகவல்களை தேடுவது, வரைபடம் வரைவது, இந்த டெம்ப்ளேட் மாதிரி மாடல் உருவாக்குவது, சோதித்து பார்ப்பது, தவறுகளை சரிபார்ப்பது, இதெல்லாம் தான் ப்ராசஸ். That's the thing she does. Third வந்து press. இதுதான் சொன்னேன், environmental factors. So அவளுடைய ஆசிரியையை இருக்கலாம், இல்லைனா பெற்றோரின் ஊக்கம், பள்ளிக்கு வந்து இருக்கிற ஆய்வக வசதி, ஒரு லேப் இருக்கா, இதெல்லாம் தான் சூழல். அண்ட் ஃபைனலாக ப்ராடக்ட், இதுதான் அவள் அந்த பெண் வந்து உருவாக்குற தானியங்கி நீர்ப்பாசன கருவி. ஸோ இதுதான் கிரியேட்டிவிட்டிக்கு இந்த நாலு பீஸும் தேவை அப்படின்றது தான் மெல் ரோட் சொன்னார்.
1: டாக்டர், 5A மாடல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி சொல்ல முடியுமா?
0: ஸோ இந்த 5A அப்படின்றது இந்த 4P இருந்து தாண்டி இந்த 5A அப்படின்றது. இதை வந்து சொன்னவர் வந்து லார்ட் பேட்ரிக் லெவனோ அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து லிட்டில் பிட் சேமா இருக்கும், சில விஷயங்கள் சேமா இருக்கும், ஆனால் 4P மாடல்ல இருந்து கம்பேர் பண்ணும் போது. ஆனால் இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இவர் சொன்ன இந்த உளவியலாளர் சொன்னது, படைப்பாற்றல் என்பது ஒருவரின் மூளையில் மட்டுமே உருவாகும் ஒரு விஷயம் இல்ல, அது வந்து மனிதர் செயல், ஆனா சமூகம் மற்றும் சூழல் இணைந்து உருவாக்கும் ஒரு சமூக பண்பாட்டு செயல்முறை அப்படின்னு சொன்னாரு. He placed more emphasis on the இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவர் சொன்னாரு. சோ இந்த 5A மாடல்ல நம்ம பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து அவர் குறிப்பிட்ட ஏ அப்படின்றது ஆக்டர், இது வந்து அங்க நம்ம பின்னு சொன்னால பர்சன், அந்த மாதிரி இது வந்து அவர் என்ன சொன்னாரு, ஆக்டர் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அந்த பர்சன் வந்து தனியா இயங்கல. ஃபார் எக்ஸாம்பிள், அதே அந்த மாணவியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, அவர் சொன்னது இந்த மாணவி தனியாக செயல்படல, ஆசிரியர், குடும்பம், பள்ளி, சமூகம், அவளுடைய அனுபவங்கள், இதை எல்லாத்தையும் அவளை அந்த பெண்ணை வந்து வடிவமைச்சிருக்கு. ஸோ அதனால திஸ் இஸ் அன் ஆக்டர்.

0: சொன்னாரு. ஒரு பொருள் மட்டுமே இல்ல, இது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு, ஒரு அறிவியல், ஒரு அனுபவம், சமூக தேவை ஆகியவை பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொன்னாரு. சோ திஸ் இஸ் எ ப்ராடக்ட். பட் இதை தாண்டி அவர் சொன்ன அடுத்த 4th and 5th பாத்தீங்கன்னா, 4th வந்து ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னார். இது வந்து பயன்படுத்துபவர்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆசிரியர்கள், மற்ற மாணவர்கள், நடுவர்கள், ஸோ இவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கு இந்த படைப்பின் மதிப்பையும் அடுத்த கட்ட மேம்பாட்டையும் தீர்மானிக்குது. ஸோ ஆடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கிரியேட்டிவிட்டி ப்ராசஸ் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஃபைனலாக அவர் சொன்னது அஃபோர்டன்சஸ் அப்படின்றது கடைசி ஏ. இந்த அஃபோர்டன்சஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த கருவியை உருவாக்க பயன்படுத்தப்படும் மற்ற விஷயங்கள், அதர் ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பள்ளியில் இருக்கிற லேபா இருக்கலாம், தொழில்நுட்ப வசதிகளா இருக்கலாம், இது எல்லாத்தையும் அஃபோர்டன்சஸ் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுதான் அந்த 5 P 5 A, ஆக்டர், ஆக்ஷன், ஆர்டிஃபேக்ட், ஆடியன்ஸ் அண்ட் அஃபோர்டன்சஸ். ஸோ இதில் முக்கியமான கருத்து அப்படின்றது என்னன்னா, ஸோ படைப்பாற்றல் ஒருவரின் தனிப்பட்ட திறமை மட்டுமே அல்ல, இது வந்து மனிதர், செயல், சமூகம், பயன்படுத்துபவர்கள் மற்றும் சூழல் ஆகிய அனைத்தும் இணைந்து உருவாகும் ஒரு சமூக பண்பாட்டு செயல்முறை அப்படின்றது தான். ஹீ பிளேஸ்ட் மோர் எம்ஃபசிஸ் ஆன் த இன்டராக்ஷன். அந்த பர்சனுக்கும் தன்னை சுற்றியுள்ள இருக்கிற இந்த சொசைட்டிக்கும் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் ஒரு படைப்பாற்றல் உருவாகுது அப்படின்றது தான் இந்த 5A மாடல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி.
1: அப்போ இந்த கிரியேட்டிவிட்டி படிக்கும்போது இன்குபேஷன்ன்ற வார்த்தை வந்து அடிக்கடி யூஸ் பண்றாங்க. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன?
0: ஆக்சுவலி இந்த இன்குபேஷன் அப்படின்றது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை பற்றி தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எப்படி இந்த டேர்ம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1926 கிரஹாம் வாலஸ் அப்படின்றவர் படைப்பாற்றல் 4 நிலைகளில் உருவாகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னார். ஸோ இந்த கிரியேட்டிவிட்டிக்கே ஒரு ப்ராசஸ் இருக்கு, இதில் 4 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொன்னார். அதில் முதல் ஸ்டேஜ் வந்து ப்ரிப்பரேஷன். நம்ம கிரியேட்டிவாக இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா முதல்ல வந்து நிறைய தகவல் சேகரிப்பு நடக்கணும், இதுதான் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படின்றது இதுதான் இன்குபேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொன்னார். இப்போ இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நம்ம என்ன விஷயத்தை ஆராய்ச்சி பண்றோமோ, என்ன விஷயத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ, அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் இன்குபேஷன். ஜஸ்ட் இட்ஸ் அ ரெஸ்டிங் ஃபேஸ். எதுவுமே பண்ணாம நம்ம ரெஸ்ட் பண்றதுதான் இன்குபேஷன் ஃபேஸ். இந்த இன்குபேஷன் ஃபேஸ் கடந்து வரோம்னா ஒரு இலுமினேஷன் ஃபேஸ் வருது. திடீர்னு ஒரு புதிய யோசனை வந்து தோணுது. அண்ட் ஃபைனலாக நடக்கிறது தான் வெரிஃபிகேஷன். நம்மளுக்கு தோன்றின அந்த யோசனையை சோதித்து செம்மைப்படுத்துதல், இதுதான் 4th ஃபேஸ். பட் இதில் இந்த இன்குபேஷன் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு பின்னால் இருக்கிற நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆக்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷனை தேடுறோன்னா கான்ஷியஸாக நம்ம மூளை செயல்படுது. ஆனால் இப்போ அந்த இந்த கான்ஷியஸ் ப்ராசஸிங் இல்லைனாலும் பேக் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவோம்ல, அப்போ அந்த பேக் ஆஃப் த மைண்டில் தொடர்ந்து நம்மளுடைய மூளை செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த செயல்பட்டுட்டே இருக்கிறது தான் நாங்கள் நியூரோ சயின்ஸில் வந்து ஒரு டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், மைண்ட் வாண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மைண்ட் வந்து வாண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம சேகரித்த இந்த தகவல்களை எல்லாத்தையும் வாண்டர் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதிலிருந்து இட் வில் மேக் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த மைண்ட் வாண்டரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்குபேஷனுக்கு. இன்குபேஷனுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த இன்குபேஷன் ஃபேஸ் நம்மளுக்கு வரணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தான் வந்து லோ காக்னிட்டிவ் லோட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவ் மைண்ட் ஒர்க் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் என்ன? நம்ம ஒரு வாக் போகிறோம், இல்லைனா நம்ம வந்து குளிக்கிறோம், இல்லைனா வந்து பாத்ரூம் கழுவுறோம். இந்த டைம்லெல்லாம் தான் நம்ம மைண்டு ரொம்ப ஜாஸ்தியாக வாண்டர் பண்ணோம். திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் இன்குபேஷன் ஃபேஸ். அப்போ தான் இதோடைய எண்டில் தான் ஒரு எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி திடீர்னு மைண்ட் வந்து ஒரு புதிய ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஸோ இதுக்கு ஒரு மிக சிறந்த வரலாற்று உதாரணம் வந்து இந்த ஹாமில்டன் வாக் அப்படின்றது ஒன்று. இது என்னன்னா, ஒரு மேதை வந்து இருந்தார், சர் வில்லியம் ஹாமில்டன் அப்படின்றது. ஸோ பல ஆண்டுகளாக ஒரு கடினமான கணித பிரச்சனையில் பணியாற்றிய அவர். ஹி வாஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் அன் ஈக்குவேஷன். 1943 வந்து டப்ளின் நகரில் உள்ள ஒரு பிரிட்ஜ் அருகே அவர் நடைபயிற்சி ஒரு எக்ஸசைஸ் போயிட்டு இருந்தார். ஹி வாஸ் நாட் ஆக்டிவ்லி working on his mathematical equation. He was just taking a walk. அந்த டைம்ல ஆனா அவருக்கு திடீர்னு அந்த வாக்கிங்

0: பண்ணிட்டு இருக்கும் போது அவர் எவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு ஆக்டிவாக தேடிட்டு இருந்த அந்த கணித கோட்பாட்டின் அடிப்படை கருத்து திடீர்னு அவருடைய மனசுக்கு வந்துச்சு. ஸோ அந்த மகிழ்ச்சியில் அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சமன்பாட்டை அந்த பாலத்தின் கல்லிலேயே செதுக்கியதாக வரலாறு கூறுகிறது. ஸோ அங்கேயே வந்து இது பண்ணார். ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வேர் அவர் ஆக்டிவாக அவருடைய வந்து சயின்ஸ் லேப்ல உட்காந்துட்டு அந்த மேக்ஸ் லேப்ல உட்காந்துட்டு அவருக்கு இந்த இது வரல. வென் ஹி வாஸ் டூயிங் அ லோ காக்னிட்டிவ் லோட் ஆக்டிவிட்டி, சும்மா ஒரு நடைபயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு இது தோணுச்சு. ஸோ இதுதான், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேஸ் இன்குபேஷன். ஸோ நிறைய டைம் வந்து நம்மளுக்கு இந்த இன்குபேஷன் தேவைப்படுது. ஆக்டிவாக மைண்டை ப்ராசஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வாக்கிங் இந்த மாதிரி லோ காக்னிட்டிவ் லோட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் போது நம்மளுடைய பேக் ஆஃப் த மைண்ட் ப்ராசஸ் பண்ணி இந்த ஒரு இலுமினேஷன் ஃபேஸை ஏற்படுத்தும்.
1: டாக்டர், திங்கிங் யோசிக்கிறது இது நம்ம எல்லாரும் செய்யறோம். இதை பத்தி நாலு ஃபுல்லா யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிக்கிறதுனா என்ன? இதுல இந்த கன்வர்ஜென்ட் திங்கிங் என்ன, டைவர்ஜென்ட் திங்கிங் என்ன?
0: ஸோ இந்த யோசிப்பது அப்படின்னு சொல்லும் போது சிந்தனை அப்படின்னு சொல்றோம். ஸோ சிந்தனை அப்படின்னா தகவல்கள், நினைவுகள், நம்மளுடைய அனுபவங்கள், கருத்துகள், இது எல்லாத்தையும் மனதில் ஒழுங்குபடுத்தி அவற்றை மாற்றி அமைத்து உலகத்தை புரிந்து கொள்ளவும் பிரச்சனைகளை தீர்க்கவும் முடிவுகளை எடுக்கவும் புதிய யோசனைகளை உருவாக்கவும் உதவும் ஒரு அறிவுசார் செயல்முறை, ஒரு காக்னிட்டிவ் ப்ராசஸ். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சிந்தனையை பற்றியே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அது மெட்டா காக்னிஷன் சொல்றோம், நம்மளுடைய தாட்டை பற்றியே நம்ம யோசிக்கிறது. ஸோ தாட் அப்படின்றது இதுதான். இப்போ இந்த தாட் அப்படின்றதுலயே நீங்க கேட்டீங்க, ரெண்டு வகை கேட்டீங்க, டைவர்ஜென்ட் அண்ட் கான்வர்ஜென்ட். ஸோ எஸ், நிறைய வகையான திங்கிங் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு, விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ. அதுல நீங்க கேட்ட இந்த டைவர்ஜென்ட் அண்ட் கான்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது, டைவர்ஜென்ட் அப்படின்ற பன்முக சிந்தனை அப்படின்றது, அதாவது முடிந்தவரை அதிகமான யோசனைகளை உருவாக்குவதுதான் டைவர்ஜென்ட் திங்கிங். கான்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்றது ஒருமுக சிந்தனை. ஸோ இந்த டைவர்ஜென்ட் திங்கிங் மூலியமா வந்த பல விதமான யோசனைகளை வந்து மிகவும் பொருத்தமான ஒன்றை மட்டும் தேர்ந்து எடுக்கிறது கன்வர்ஜென்ட். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. டைவர்ஸா நம்ம யோசிக்கிறது டைவர்ஜென்ட். இதை நம்ம ஆக்டிவா நம்ம பண்ணணும். ஒரே சம்டைம்ஸ் வி கெட் ஃபோக்கஸ்ட் ஆன் கன்வர்ஜென்ட் மட்டும், ஒன்றத்தை மட்டும் யோசிக்கிறோம். ஆனால் நம்ம வந்து நம்மளை பழக்கப்படுத்திக்கிறது என்னன்னா, கிரியேட்டிவிட்டிக்கு முக்கியமாக என்ன சொல்றாங்க வந்து எல்லா சயின்டிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா, டைவர்ஜென்ட் திங்கிங்கை நம்ம வந்து இன்கல்கேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணணும்னு. ஒரு பிரச்சனைக்கு என்னென்ன விதமான யோசிக்கலாம் அப்படின்றது தான் டைவர்ஜென்ட் திங்கிங். அதில் வர்ற யோசனைகள் ஜென்ரேட் ஆகும் போது இதில் ஒன்று சூஸ் பண்ணுறது தான் கன்வர்ஜென்ட் திங்கிங்.
1: டாக்டர், பேட்டர்ன் திங்கிங் என்ன, அசோசியேட்டிவ் திங்கிங் என்ன?
0: ஸோ இதுலேயுமே வந்து படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டிக்கு இந்த இரண்டு சிந்தனை முறைகளும், பேட்டர்ன் திங்கிங், அசோசியேட்டிவ் திங்கிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் திங்கிங்னா ஒரு விஷயத்தில் திரும்ப திரும்ப தோன்றும் ஒற்றுமைகள், அதை வந்து கண்டுபிடிக்கும் திறன் தான் பேட்டர்ன் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு டீச்சர் இருக்காங்க, பல ஆண்டுகளாக அவங்க வந்து அறிவியல் கண்காட்சியை அந்த பள்ளி நடத்துது அப்படின்னா ஒரு பேட்டர்னை வந்து இந்த ஆசிரியர் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குழுவாக சேர்ந்து வேலை செய்யும் மாணவர் அவங்களுடைய டீம் தான் சிறப்பாக செயல்படுகின்றன அப்படின்றது, இண்டிவிஜுவல் வர்க்கோட டீம் வர்க் வந்து தே வின், தே ஆர் வின்னர்ஸ் அப்படின்ற ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறார்ல. சோ இதுதான் பேட்டர்ன் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன ஒற்றுமை இருக்கு, ஒரு தொடர்வான நிகழ்வுகள்ல என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னு யோசிக்கிற விதம் தான் பேட்டர்ன் திங்கிங். அசோசியேட்டிவ் திங்கிங் அப்படின்னா என்னன்னா, தொடர்பு படுத்தும் சிந்தனை. ஃபார் எக்ஸாம்பிள், இதே டீச்சர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப மாணவர்கள் தேனி கூட்டம் போல ஒரு போல ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிச்சுவேஷன் வந்து இது வேற எனக்கு என்ன நினைவுபடுத்துது அப்படின்றத நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறது தான் அசோசியேட்டிவ் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், இது நம்ம நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த ரெண்டுத்தையுமே, இந்த பேட்டர்ன் திங்கிங் அண்ட் அசோசியேட்டிவ் திங்கிங், ஐதர் நம்ம தனித்தனியா யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஒன்னாவும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்னுக்கு அடுத்து ஒன்னா. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ விஞ்ஞானிகள் வந்து பேர்ட்ஸ் வந்து ஸ்கைல பார்க்கும் பொழுது பறவைகள் வி ஷேப்ல கூட்டமாக பறப்பதை வந்து கவனிக்கிறாங்க. சோ இது வந்து பேட்டர்ன் திங்கிங். தி பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணும்போது ஓ ஒரு வி ஷேப் வருது, ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது பேட்டர்ன் திங்கிங். சோ இதுக்கு அடுத்து இந்த முறையை விமானங்கள் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நினைக்கிறது அசோசியேட்டிவ் திங்கிங். சோ அப்போ வந்து இந்த திங்கிங்கை யூஸ் பண்ணதுனால தான் நீண்ட தூரம் பயணிக்கும் இராணுவ விமானங்கள் பறவைகள் போல ஃபார்மேஷன் ஃப்ளையிங் முறையை பயன்படுத்துகின்றன. ஸோ இதனால காற்று எதிர்ப்பு குறைந்து எரிபொருள் சேமிக்கப்படுகிறது. ஸோ இது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வேர் இங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் யூஸ் பண்ணது பேட்டர்ன் திங்கிங். ஸோ இது ஐடென்டிஃபைட் அ பேட்டர்ன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றத அசோசியேட் பண்ணும் போது அசோசியேட்டிவ் திங்கிங்.
1: டாக்டர், அனலாஜிக்கல் திங்கிங் என்ன, லேட்டரல் திங்கிங் என்ன?

0: இந்த இதுவுமே படைப்பாற்றல வந்து முக்கியமா பங்கு வகிக்கிற சில சிந்தனை முறைகள். அனலாஜிக்கல் திங்கிங் அப்படின்றது நம்ம எல்லாருமே இதை பண்ணியிருப்போம். அதாவது ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயத்துடன் ஒப்பிட்டு புரிந்து கொள்வது தான். சி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஹியூமன் பிரெயின் எப்படி செயல்படுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ரொம்ப கம்ப்யூட்டராக உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த கம்ப்யூட்டரோட அசோசியேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டர் தகவல்களை பெறுகிறது, சேமிக்கிறது, தேவையான போது மீண்டும் எடுத்து பயன்படுத்துகிறது. அது போலதான் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு வந்து ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு ஒரு புதிய விஷயத்தை புரிஞ்சு கொள்றது தான் அனலாஜிக்கல் திங்கிங். லேட்ரல் திங்கிங் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஒரு வழக்கமா நம்ம சிந்திக்காம முற்றிலும் புதிய கோணத்தில் ஒரு பிரச்சனையை அணுகுவது தான் லேட்ரல் திங்கிங். இதை வந்து சொன்னவர் வந்து எட்வர்ட் டி போனோ அப்படின்றவர் தான் இதை அறிமுகப்படுத்தினார். ஸோ இதுக்கு வந்து புதிய கோண சிந்தனை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது முற்றிலும் இந்த லேட்ரல் திங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிவிட்டி. ஏன்னா இது வந்து புதிய தீர்வை, புதிய வழியில் தீர்வை கண்டுபிடிக்கும் ஒரு விதம். ஆனால் அனலாஜிக்கல் திங்கிங் இஸ் மோர் அபவுட் அ புரிதல் முறை. இட்ஸ் அ லேர்னிங் மெத்தட். அதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்.
1: டாக்டர், ஜீன் ப்யூர் மாடல் ஆஃப் என்ன?
0: ஓகே, ஸோ இந்த இது வந்து ஜெனி ப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் ஆக்சுவலி அ காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரேட்டையும் ரெண்டாவது வந்து எக்ஸ்ப்ளோரையும் இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஜெனி ப்ளோர் அப்படின்ற இந்த மாடல். ஸோ இது வந்து 1992 இட்ஸ் குவைட் அ ரீசன்ட் மாடல் தான். இது வந்து 3 ரிசர்ச்சர்ஸ் டுகெதர் வந்து இந்த ஜெனி ப்ளோர் மாடலை வந்து கிரியேட் பண்ணாங்க. திஸ் இஸ் அ மாடல் டு எக்ஸ்பிளைன் கிரியேட்டிவிட்டி. இதில் என்னன்னா, இந்த வார்த்தையே சொல்ற மாதிரி ஜெனரேஷன் எக்ஸ்பிளோரேஷன் இந்த ரெண்டு ப்ராசஸும் உள்ளடக்கியது தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் முதல்ல வந்து ஜெனரேட்டிவ் ஃபேஸ். இந்த ஜெனரேட்டிவ் ஃபேஸ் வந்து நிறைய யோசனைகள் வந்து உருவாக்கிக்கிறது. அதுதான் ஜெனரேட்டிவ் ஃபேஸ். ஆஸ் மச் அஸ் ஐடியாஸ் நம்மளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது எக்ஸ்ப்ளோரேட்டிவ். அந்த வந்த ஜெனரேட் பண்ண எல்லா யோசனைகளையும் ஆராய்ந்து சோதித்து அதை மேம்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு படைப்பை வந்து உருவாக்குறது தான் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இதுதான் ஜெனரேட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜேம்ஸ் டைசன் அவர் தான் வந்து இந்த பேக்லெஸ் வேக்யூம் கிளீனரை கண்டுபிடிச்சாரு. ஸோ ஐ எம் ஷுர் இந்த ஜெனிப்ளோர் மாடல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி அவருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முதல் ஜெனரேட்டிவ் ஃபேஸில் வந்து அவர் யோசிச்சிருக்கலாம், தூசியை வந்து ஃபில்டர் பேக்கில் சேகரிக்காமல் சூழலும் காற்றும் பயன்படுத்தி பிரித்தால் எப்படி அப்படின்ற யோசனைகள் அவர் மைண்டில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யோசனைகள் வரும்போது இதே எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேஸ். அடுத்ததாக அந்த யோசனை உண்மையிலேயே வேலை செய்யதா, இந்த காற்றின் சுழற்சி போதுமா, தூசியை சரியா வடி பிரிக்குமா, கருவியின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. அந்த ஜெனரேட்டிவ் ஃபேஸ் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஃபேஸ் முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்லெஸ் வேக்யூம் கிளீனர் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிறது தான். ஸோ பட் ஜஸ்ட் டு மேக் இட் அண்டர்ஸ்டாண்டபிள், ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஜெனரேஷன் இப்படி செஞ்சா என்ன அப்படின்ற ஐடியாஸ் ஜெனரேட் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது உண்மையில் வேலை செய்கிறதா அப்படின்றது பார்க்கறது தான் இந்த ஜெனி ப்ளோர் மாடல் ஆஃப் கிரியேட்டிவிட்டி.
1: டாக்டர், இந்த எக்ஸ்ப்ளிசிட் இம்ப்ளிசிட் இன்டராக்ஷன் தியரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி
0: என்ன? சோ இதுவும் வந்து ஒரு ரீசன்ட்டான ஒரு தியரி தான். 2010 தான் இந்த தியரியை வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து முன் வச்சாங்க. அகைன் திஸ் இஸ் சிமிலர் டு வாட் ஹஸ் பீன் ஸ்போக்கன் இன் தி பாஸ்ட். அதாவது நம்ம வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளிசிட் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வா நம்ம சிந்திக்கும் ஒரு தன்மை. இது கான்ஷியஸாக நம்ம பண்ணுற விஷயம் தான் எக்ஸ்பிளசிட். இது வந்து இம்ப்ளசிட் அப்படின்றது மறைமுகமாக நடக்கிறது. ஸோ நம்ம வந்து கிரியேட்டிவிட்டியில் வந்து எக்ஸ்பிளசிட் ப்ராசஸிங் மட்டுமே இல்லை, இதில் வந்து ஒரு ரிடண்டன்ட் ப்ராசஸிங் உள்ள வந்து நம்மளுடைய பிரெயினில் வந்து மறைமுகமாக ஒரு ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டும் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் சொன்னாங்க. இந்த எக்ஸ்பிளசிட்டும் இம்ப்ளிசிட்டும் இந்த ரெண்டு அமைப்புகளும் தொடர்ந்து ஒன்றுக்கொன்று தகவல்களை பரிமாறிக்கொண்டே இருக்குது. இதுதான் இன்டகிரேஷன். அண்ட் ஃபைனலி இந்த பரிமாற்றம் மீண்டும் மீண்டும் நடக்கும் போது தான் திடீர்னு ஒரு கிரியேட்டிவ் ப்ராடக்ட் வருது. ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு தி அதர். இதை நம்ம பேசினோம்ல, இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், இது எல்லாமே இதுதான். உள்ளுக்குள்ள நம்ம ஆக்டிவாக யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் எக்ஸ்பிளசிட் மட்டுமே பத்தாது. இம்ப்ளசிட்டாக நம்ம வந்து கான்ஷியஸ் ப்ராசஸ் இல்லைனாலும் அடித்தளத்தில் நம்ம பிரெயின் வந்து செயல்பட்டுட்டே இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு சிஸ்டம்ஸும் இம்ப்ளசிட்டும் எக்ஸ்பிளசிட்டும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு அறியாமையே. இதை இன்ட்ராக்ட் பண்ணி இன்டெகிரேட் ஆகி திடீர்னு வந்து வர்றது தான் கிரியேட்டிவிட்டி. இதுதான் எக்ஸ்பிளசிட் இம்ப்ளசிட் இன்டராக்ஷன் தியரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி.
1: டாக்டர், இந்த பிரெயின் ஸ்டார்மிங் வார்த்தையை வந்து வேலை செய்யற இடத்துலயும் சரி காலேஜ்லயும் சரி அடிக்கடி யூஸ் பண்றோம். பிரெயின் ஸ்டார்மிங் என்ன?
0: சோ இதுவும் இந்த பிரெயின் ஸ்டார்மிங், எஸ், நம்ம எப்பவுமே

0: அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம். ஆக்சுவலி இதுல வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இது வந்து இந்த வேர்ட் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல பிறக்கல, ஆர் இட் வாஸ் நாட் பை சயின்டிஸ்ட். ஆக்சுவலி ஒரு விளம்பர நிறுவனம், இதை சார்ந்தவர் அலெக்ஸ் ஆஸ்போர்ன் அப்படின்றவர் தான். சோ 1953 வந்து அவருடைய இந்த விளம்பர நிறுவனம் பணியாற்றிட்டு இருந்த இடத்துல பெரிய நெருக்கடி இருந்தது. சோ அப்போ இதை எப்படி வந்து நம்ம இந்த நெருக்கடியிலிருந்து மீட்டு எடுக்கணும், இதுக்கு எனக்கு நிறைய ஐடியாஸ் தேவை அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுதுதான் இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்ற ஒரு முறையை அவர் அறிமுகப்படுத்தினாரு. சோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வித்தியாசமான யோசனையை மாற்றுவது எளிது, ஆனால் ஒரு புதிய வித்தியாசமான யோசனையை உருவாக்குவதுதான் கடினம். சோ அதனால இந்த பிரெயின் ஸ்டார்ம் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இதை எப்படி வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ் உருவாக்கலாம் அப்படின்றதுக்கு 4 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்றத சொன்னாரு. அதுல முதல் ரூல் என்னன்னா, நிறைய யோசனைகள் உருவாகணும், இந்த யோசனைகள் நிறைய ஜெனரேட் ஆகணும். இதுக்கு ரெண்டாவது கோல்டன் ரூல் ரொம்ப முக்கியம், அப்ப உடனே நம்ம குறை சொல்லக்கூடாது. ஒருத்தங்க ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணும் போது விமர்சனம் செய்யவே கூடாது, மதிப்பீடு கூடாது அப்படின்றதுதான் செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் வந்து என்னன்னா, யாராவது ஒருத்தங்க ரொம்ப வித்தியாசமா சாத்தியமே இல்லாத யோசனைகளை சொன்னாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதை விமர்சிக்க கூடாது, வரவேற்கணும். ஜஸ்ட் லிசன் டு ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் வித்தியாசமான ஐடியாஸ். அண்ட் நாலாவது வந்து, மற்றவங்க சொல்ற ஐடியாஸ் இருக்குல்ல, அந்த பிரெயின் ஸ்டார்மிங் டீம்ல வந்து மற்றவங்க சொல்ற ஐடியாஸை வந்து நம்ம வந்து அதை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும், வளர்த்தெடுங்கள், அதை வந்து மேம்படுத்தி இன்னும் சிறந்த தீர்வாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு குழுவா நம்ம உட்காரும் போது நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அந்த விமர்சனம் பண்ணும் பொழுது ஒன்று வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அவர் நம்மளே வந்து அதை ப்ரீமெச்சோராக ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்ற முக்கியமான இந்த அணுகுமுறையில் அலோவ் ஐடியாஸ் டு ஃப்ளோ. ஸோ இதுக்காக தான் இன்னொரு சுவாரஸ்யமாக அவர் ஒன்று பண்ணார். என்னென்னா, ஒரு இதை பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறதுக்காகவே ஒரு எல்லோ ரூம் அப்படின்றத அவர் வந்து உருவாக்குனார். ஸோ மஞ்சள் நிற அறை, அதாவது பயம் இல்லாமல் சுதந்திரமாக யோசிக்கக்கூடிய சூழல், அந்த என்வாயரன்மெண்ட் வந்து படைப்பாற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இது வந்து என்வாயரன்மெண்ட், அது ஒன்று. ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து வந்து, இந்த விமர்சிக்காமல் நம்ம இருக்கணும் அப்படின்றது சைக்கலாஜிக்கல் சேஃப்டி. ஸோ யார் வந்து நம்ம விமர்சிக்கப்பட போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மைண்ட்லேருந்து நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ இதுதான் பிரெயின் ஸ்டார்மிங் கான்செப்ட். இது ஆனால் அகென் வந்து 1953க்கு அப்புறம் நிறைய ரிசர்ச், ஆஸ்போர்னுக்கு அப்புறம் இந்த பிரெயின் ஸ்டார்மிங் கான்செப்ட் பற்றி பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இது வந்து குரூப்பாக பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குரூப்பாக போகும் பொழுது அந்த பிரெயின் ஸ்டார்மிங்க்கு இன்னும் ஜாஸ்தியான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றது தான். ஸோ இன்னும் கூட பார்த்தா நிறைய நிறுவனங்கள் இண்டிவிஜுவல் பிரெயின் ஸ்டார்மிங், பிரெயின் ரைட்டிங், எலக்ட்ரானிக் பிரெயின் ஸ்டார்மிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
1: டாக்டர், இந்த வார்னிங் தெரியுன்னு என்ன?
0: இந்த ஹோனிங் தியரி அப்படின்றது வந்து லியான் கபோரா அப்படின்றவங்க 2002 வந்து இந்த தியரியை முன் வச்சாங்க. இது வந்து கிரியேட்டிவிட்டியை பற்றி ஒரு வித்தியாசமான விளக்கத்தை வந்து வழங்குது. அதாவது என்னன்னா, படைப்பாற்றல் என்பது ஒரு புதிய யோசனையை தேடுவது அல்ல, ஏற்கனவே மனசில் இருக்கும் ஒரு முழுமை அடையாத யோசனையை மீண்டும் மீண்டும் செம்மைப்படுத்தி புதிய அர்த்தம் கொண்ட படைப்பாக மாற்றுவது தான் உண்மையான படைப்பாற்றல் அப்படின்றதான் ஹோனிங் தியரி. டு ஹோன் அப்படின்றது டு என்ஹான்ஸ் அப்படின்றது அந்த ஆங்கில வார்த்தையோட இது. ஸோ எங்கேயோ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு யோசனை உள்ளுக்குள்ளேயே இருக்கு, அதை நம்ம வெளியில் எடுத்து அதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி பண்ணுறது தான் கிரியேட்டிவிட்டி அப்படின்றது தான் இந்த ஹோனிங் தியரி.
1: டாக்டர், இந்த கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி என்ன?
0: ஸோ இந்த கவுண்டர் ஃபேக்சுவல் திங்கிங், நிறைய பேர் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அன்றாட வாழ்க்கையில். அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, இது இப்படி நடக்காமல் வேறு மாதிரி நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி. ஸோ ஃபேக்ட்டுக்கு, ஏற்கனவே இருக்கிற ஃபேக்ட்டுக்கு எதிராக இப்படி நடக்காமல் இருந்தால் என்னன்னு நினைக்கிறது தான் கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி. ஸோ இதில் ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும் வகுப்பு அது நடந்துட்டு இருந்தது. அதில் மாணவர்களிடம் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து எப்பவுமே மாறாதது என்று நீங்கள் நம்பும் ஒரு விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். ஸோ மாணவர்கள் வந்து பதில் அளிக்கிறாங்க, மனிதர்களுக்கு எப்போதும் ஆக்சிஜன் தேவைப்படும், எப்போதும் நாடுகளுக்கு எல்லை இருக்கும், பவுண்டரி இருக்கும், ஒரு குழந்தை பிறக்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேவை, இதெல்லாம் வந்து மாறவே போறதில்லை.

0: இல்லை அப்படின்றது தான் ஆன்சர்ஸாக கொடுத்தாங்க. அப்போ அந்த ஆசிரியர் வந்து ஒரு கேள்வி கேட்டார், இப்போ நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்க போகிறேன், இதுக்கு நீ யோசிச்சு பதில் சொல்லுங்கள், இது நீங்கள் சொன்னது எல்லாம் மாறிவிட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க சொன்னார். ஸோ இதுதான் கவுண்டர் ஃபேக்சுவல் தியரி.
1: இதுவரை படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை மனநல மருத்துவர் டாக்டர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்களினி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோகுரல்களில் ஜல்லிக்கட்டு திரைப்பட பாடல்.

காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் சித்ரா குரலில் திரைப்படம் கடலோர கவிதைகள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இனி கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:29. காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கரும்புவில் திரைப்படத்திற்காக.

0: இனி கோழி கூவுது திரைப்படத்திற்காக சாமுவேல், தீபன் சக்கரவர்த்தி, சுந்தரராஜன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.
1: நே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சு.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.7°C, குறைந்த அளவு வெப்பநிலை 24.9°C, பதிவான ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34°C, குறைந்த அளவு 24.3°C, பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 34 முதல் 35°C ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26°C ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் கைபேசி அலை தடுப்பு கருவி. எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 11 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ராம்தாரி சிங் தின்கர் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:45 நகர்வலம் பருவ மழைக்கால காய்ச்சல் பாதிப்பும் முன்னெச்சரிக்கையும் பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8 மணிக்கும் 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை. டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சீதா துரைசாமி அவர்களின் ஜலதரங்க இசை. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அமிர்த் பாரத் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம். கனவும் கடின உழைப்பும் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். சமையலின் சுவை கூட்டும் தக்காளி பற்றிய தகவல். உங்களுக்காக அழகின் அழகே, இதில் முகச்சுருக்கம் குறித்த குறிப்பு வழங்குபவர் அழகுக்கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். 2:15 திரைகானம். 2:40 விளையாட்டரங்கம். நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்சன் அவர்களின் நேர்முகம். நிறைவு பகுதி. இரண்டு 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் தேனீ வளர்ப்பு அனுபவங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம். மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: For Delhi, IMD said the national capital will witness mostly clear skies with no rain. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10, ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களே, 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 770 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.